0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டி கே பட்டம்மாள் அவர்களின் குரலில்.

0: ಭೂತೇಶತೋ ಯಶವಾಗಿ ಶಕ್ಕಿನಾಶ ದೈತ್ಯೇಶ ಯಕ್ಷೇಶವಾಯಿವಗ್ರಿಮಾಣಿಕ್ಯ ಸಂಘೃಷ್ಟ ಕೋಟೀರ ಬಾಲ ತಪೋದ್ದಾಮ ದ್ರಾಕ್ಷಾರಸಾರುಣ್ಯ ತಾರುಣ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಗೃಹೀತಾಂಗ್ರಿ ಪದ್ಮೇ ಸುಪದ್ಮೇ ಉಮೇ ಸುರುಚಿರ ನವರತ್ನ ಪೀಠ ಸ್ಥಿತೇ ಸುಸ್ಥಿತೇ ರಕ್ತ ಪದ್ಮಾಸನೇ ರತ್ನ ಸಿಂಹಾಸನೇ ಶಂಕ ಪದ್ಮದ್ವಯೋಪಾಶ್ರಿತೆ ವಿಶ್ರುತೆ ತತ್ರ ವಿಘ್ನೇಶ ದುರ್ಗಾವಟು ಕ್ಷೇತ್ರಪಾಲೇ
1: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சகாண்டு 1948, அஸ்வின மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கட்கிழமை. குமரி பண்பலை 101 இன்றைய காலை பொழுது இனிதே ஆரம்பம் ஆகின்றது. வந்தே மாதரம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து பிரதமர் திரு கே பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கு விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். இப்பொழுது காலை மணி 6:02. இன்னைக்கு நம்மளுடைய குமரி பண்பலை 101 உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி நிரல் மூலமாக. இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு வழங்குபவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரை செய்தில் பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி.

0: காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8:00 வள்ளலார் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, வழங்குகிறார் வடலூர் ஆர் சிவக்குமார் அவர்கள். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விற்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் நேர்களின் கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடைந்த பற்களை எப்படி சரி செய்யலாம் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். பன்னிரண்டு 12:55 பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை, உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது. 1:55 திரையிசை, 2:15 திரையிசை, 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் பகுதியில் குயில் பாட்டு, நேர்களின் கவிதை தொகுப்பு. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். எத்திக்கும் கேட்கும் திட்டிக்கும் குரல், இது குமரி பண்பலை 101. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரீட் பை விசி பிரமோத். Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin will hold bilateral discussions in New Delhi today. President Parmelin will arrive this morning on a 3-day state visit to India, accompanied by a high-level delegation comprising senior officials and business leaders. Mr. Modi and President Parmelin will review progress in bilateral cooperation across a wide range of areas, including trade and investment, science, technology and innovation, mobility, culture and people-to-people contact. The visiting dignitary will also meet President Draupadi Murmu and External Affairs Minister Dr. S. Jaishankar. More from our correspondent.
2: Earlier in February this year, the Swiss president visited India to participate in the AI Impact Summit in New Delhi. The visit assumes added significance in view of his participation in the second India EFTA Prosperity Summit on 7th of this month to mark the first anniversary of the India EFTA Trade and Economic Partnership Agreement coming into force. Among EFTA countries, Switzerland is the largest trade and investment partner of India. India and Switzerland share long-standing friendly relations. This visit will further strengthen bilateral relations, building upon the regular high-level exchanges and deepen cooperation in new areas of mutual interest. Suparna Saikya, Akashwani News, Delhi.
1: External Affairs Minister Dr. S. Jaishankar has emphasized that Russia is a country that stood by India in many ways when India's security and territorial integrity was under threat. Speaking at the 62nd Munich Security Conference in New Delhi, the External Affairs Minister stressed that at a time when much of the world preferred backing a military regime next to India, Russia was a country with which India's relations were very good. He said India-Russia relations are shaped by that legacy in many ways. He said the bilateral relationship has widened beyond that today, and it is very much an economic relationship as well. Dr. Jaishankar said there are military, nuclear and space components along with significant amount of trade and investment between the two countries. Union Minister for Ports, Shipping and Waterways, Sarbanand Sonowal, will flag off the first international cargo voyage from Dibrugarh, Assam today. Assam Chief Minister Himanta Biswa Sarma will also virtually attend the ceremony, which is scheduled for 11 a.m. at the Bogibeel Terminal. This maiden voyage will carry methanol from Assam Petrochemicals Limited, departing Bogibeel for Pangaon Port in Dhaka, Bangladesh. The shipment will utilize National Waterway 2 on the Brahmaputra and the Indo-Bangladesh Protocol route. This marks the first cargo consignment to sail from Dibrugarh to a foreign port since independence, signifying a major step in reviving Assam's river trade and strengthening inland waterway connectivity in the northeast. Minister of Personnel, Public Grievances and Pensions, Dr.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
2: எல்லா ஊர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்க தரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்டை இவ்வுலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மை மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆந்தோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நச்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு

0: ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பா வடிவில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுசோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதேபோல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலனாகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நூற்றாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
3: நேரம் இப்பொழுது காலை மணி 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 குரல் அமுதம் கேட்கலாம்.

0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986, அதிகாரம் சான்றாண்மை.
1: சார்பிற்கு கட்டளையாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல்.
0: சான்றாண்மைக்கு உரைகள் எதுவென்றால், தமக்கு சமமில்லாதவரிடத்து தோற்க நேரிட்டாலும் அதனையும் ஒத்துக்கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும். குறள் எண் 986, அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் கேட்டோம்.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. அமைதி, இந்த அமைதியை மாதிரி அழகான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதை சாதிக்க நினைச்சாலும் நம்மளோட பாதையில் தடைக்கல்லாக வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் கோபம். ஒரே ஒரு நிமிட கோபம் நிறைய நேரங்களில் நம்மளோட நிம்மதி, உறவுகள், ஏன் வெற்றியை கூட பாதிச்சிருங்க. அதனால இந்த கோபத்தை கைவிட்டுட்டு அமைதியை எப்பொழுதும் கை கொள்வோம். அமைதியோடு நம்ம வாழும்போது வாழ்க்கையும் அழகாகும், மனமும் ஆனந்தமாகும். இந்த அழகான காலை நேரம் உங்கள் மனதில் அன்பையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் நிறைக்கட்டும். உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையும் உங்கள் உள்ளத்தில் என்றும் ஒரு நிம்மதியும் இருக்கட்டும். நீங்கள் நினைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைவேறி உங்கள் வாழ்க்கை வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையட்டும். இந்த காலை உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தந்திடட்டும். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. பக்தி மாலை இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது. வருகின்ற முதல் பாடல் பி. பாலசுப்ரமணியம் குரலில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 11:02 வசந்தன் கோ வழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஏத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 பக்திமாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பக்திமாலையில் இனி முகமது கலீல் மற்றும் பி எஸ் சசிரேகா குரல்களில்

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தல்

0: தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த இரண்டு தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்குப்பை கிராமத்தில் வரும் 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது.

0: கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1-ம் வகுப்பு முதல் 8-ம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2-ம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 6:55.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் இருந்து 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருந்து 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் இருந்து 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என பேச்சிப்பாறை தோட்டக்கள் ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது.

0: தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஒன்று இன்று பகல் 11:02 வசந்தன் கோ வழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 18 நாள் திங்கள் கிழமை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். வருவாய் சான்றிதழ்களை தாமதமின்றி வழங்கியதில் இரண்டாவது முறையாக குமரி மாவட்டம் முதலிடம். குமரியில் 1818 பேர் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட சுகாதாரத்துறை தகவல். திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஐப்பசி திருவிழா வருகின்ற 11 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வருவாய் சான்றிதழ்களை தாமதமின்றி வழங்கியதில் இரண்டாவது முறையாக குமரி மாவட்டம் முதலிடம் பெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மூலம் பொதுமக்களின் பட்டா மாறுதல், வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை, இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ் உரிய காலத்திற்கு முன்பாக விரைந்து சேவை வழங்கியதை பெருமைப்படுத்தும் விதமாக கடந்த மாதம் எழிலகத்தில் வைத்து நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரால் முதல் பரிசாக சுழற்கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் பொதுமக்களுக்கு காலதாமதமின்றி சான்றிதழ்கள் வழங்கியதற்காக தமிழ்நாட்டிற்கு உட்பட்ட 38 மாவட்டங்களில் குமரி மாவட்டம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. இதற்கான கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழை சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அதிகாரி வேலுமணி பெற்றுக் கொண்டார். குமரியில் 1818 பேர் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது குமரியில் தங்கியுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரியவந்துள்ளது. யானைக்கால் நோய் என்பது ஒட்டுண்ணி புழுக்களால் ஏற்படும் தொற்று நோய் ஆகும். இது முக்கியமாக கியூலெக்ஸ் என்ற ஒரு வகை கொசுக்களால் பரவுகிறது. அதாவது நோய் தொற்றுள்ள ஒருவரை கடித்த கொசு பின்னர் மற்றவரை கடிக்கும்போது நோய் கிருமியை பரப்புகிறது. குமரி மாவட்டத்தில் யானைக்கால் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமாக இருப்பதை கண்டறிந்த தமிழக அரசானது யானைக்கால் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த 1985 ஆண்டு யானைக்கால் நோய் தடுப்பு திட்டத்தை குமரி மாவட்டத்தில் தொடங்கியது. தற்போது குமரியில் தங்கியுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே புலம்பெயர்ந்த வெளிமாநில தொழிலாளர்களுக்காக இரவு நேர சிறப்பு ரத்த தடவல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஐப்பசி திருவிழா வருகின்ற 11 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முன்னதாக காலை நிர்மால்யம் ஸ்ரீ பூதப்பலியை தொடர்ந்து காலை 8:45 மணியிலிருந்து 9:45 மணிக்குள் கொடியேற்றப்படுகிறது. இரவில் சாமி நாற்காலி வாகனத்தில் பவனி வருதல் நடக்கிறது. விழாவில் 8 நாளான வருகின்ற 18 தேதி இரவு 9 மணிக்கு வாகன பவனி, 9 நாள் விழாவான வருகின்ற 19 தேதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ராமாயண பாராயணம், இரவு 9:30 மணிக்கு சாமி கருட வாகனத்தில் தளியல் பகுதியில் பள்ளி வேட்கைக்கு எழுந்தருளல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. 10 நாள் அன்று இரவு 1 மணிக்கு குசேல விருத்தம், கதகளி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் இணைந்து செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் தனித்துவமான ஒரு குணம் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களே அடையாளம் காட்டும், உங்களுடைய பேரை சொன்னோடனே இவங்க இந்த குணத்துக்கு சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அது எந்த குணம், அதை வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் ஒரு 2970722 இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2575-0309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காற்றோடும் உங்கள் காதோடும் வென்றும் வென்றும் எங்கள் குரல். இது குமரி பண்பலை 101 குரல். நேரம் இப்பொழுது காலை மணி 7:05.
1: என்ன பாரம்மா, காலையில எழும்பி தொழுவெல்லாம் கழுவி பசுக்களை குளிப்பாட்டி பாலை கறந்து வீட்டுல வந்து பழையதை குடிக்கலாம்னு வந்தா இந்த பையன் உறங்கிட்டு கிடக்கும். என்ன உறக்கம்? ஏ, அந்த பயல எழுப்பு.
2: என்னன்னு தெரியல. தம்பிக்கு வீட்டுல ஒரே பரவாயில்ல.
1: நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்.
2: ஏ தம்பி, என்னப்பா உன் பிள்ளைகள காலையிலேயே எழுப்பு எழுப்புங்க? இன்னைக்கு பள்ளிக்கூட லீவு தானே?
1: படிச்சு என்னென்ன கிடைக்க போகுது? நான் என்ன படிக்கவா என்ன செஞ்சு?
2: ஏ தம்பி, அப்படி பேசாதப்பா. நீ படிக்கலதான், நீ என்ன சம்பாத்தியம் பண்ற சொல்லு.
1: ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கும்னு. 700 ரூபா?
2: என்ன 700 ரூபா? அவன் படிச்சாம்னா 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாமா?
1: ஏய், இவரை பாரு, குண்ட தூக்கி போட்டது மாதிரி இந்த பையனுக்கு சாதகமா இல்ல பேசிட்டு இருக்காரு. ஏன் மகன், இந்த பையன் 1 லட்சம் ரூபா வாங்குவானா? நம்பும்படியா இருக்கு? ஏய், நீ என்னம்மா முழி முழின்னு முழிச்சிட்டு இருக்க?
2: என்னப்பா எல்லாரையும் போட்டு சத்தம் போடுற? உன் மனைவி எதுக்கு ஒன்ன பாக்குறா? இந்த மனுஷன் இந்த காலத்துல இவ்வளவு வெகுளியா இருக்காரு. கஷ்டப்பட்டு காலையில இருந்து ராத்திரி 7 மணி வர வேலை செய்து 700 ரூபா வாங்குறத பெருசா சொல்லுற? அண்ணாச்சி சொல்லுறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி தான் உன்ன பாக்கா.
1: உண்மையானே படிச்சா இவ்வளவு சிறப்பு இருக்கானே?
2: தம்பி, உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் கல்விப்பா.
1: ஏனே, உலகம் எல்லாம் இருக்கட்டுனே, முதல்ல எங்க வீட்டை பத்தி பேசுங்கண்ணே.
2: அங்க பாரு, புதப்ப போட்டு மூடிட்டு இருந்த உன் பையன் கல்வி படிப்பு சிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி எந்திரிச்சிருக்கான் பாரு.
1: ஏய், இந்த பையன் பார்க்க பார்வை பார்த்தா படிப்புல கொஞ்சம் ஆர்வமா இருப்பான் போல இருக்கே. நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுட்டோமோ?
2: தம்பி, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு, கேடில் விழுச்செல்வம் கல்வி என்கிறார் யாரு? அங்க பாரு,
1: திருவள்ளுவர்
2: பாரப்பா.
1: ஏய், என் பையன் என்ன விட அறிவாளியா இருப்பான் போல இருக்க, கரெக்டா சொல்லிட்டானே.
2: தம்பி, கல்வியில சிறந்த எவ்வளவோ சான்றோர்கள் இருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா உனக்கு?
1: எப்பா எப்பா, நான் சொல்லட்டுமா? என்னது எப்பா எப்பா? டாக்டர் அப்துல் கலாம் பா.
2: ஏய், என்னப்பா தம்பி பண்ணிர பார்த்த, எவ்வளவு அதிபுத்திசாலியா இருக்கான், எப்படி சொல்றான் பாரு. கல்வியில சிறந்தவங்களை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய மனுஷனா சொல்றான் பாரு. யார சொல்றான் சொல்லு?
1: டாக்டர் அப்துல் கலாம் சொல்லாமே. இல்லே, என் பையலுக்கிட்ட இவ்வளவு திறன் இருக்கானே?
2: இப்படிதான்ப்பா, திறன் தெரியாம பிள்ளைல படிக்க வைக்காம ஒரு 10வது வகுப்பு 12வது வகுப்பு வர படிக்க வச்சிட்டு பிள்ளைல வேலைக்கு போ வேலைக்கு போனா எங்கப்பா வேலைக்கு போக முடியும்? கொத்த வேலைக்கு எல்லாம் போனா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம்ப்பா. என்னப்பா நீ
1: இணை, இப்ப இல்லன்னு புரியுது கல்வியினுடைய சிறப்பை பத்தி. இணை, கல்வியை பத்தி வேற ஏதாவது இருக்கானே?
2: வேற ஏதாவது இருக்காவா? உன் பையனுடைய நடவடிக்கை பாரு, எந்திரிச்ச உடனே அவன் என்ன பண்றான் பாரு, அவன் அம்மாட்ட போய் என்ன சொல்றான் பாரு. எம்மா, மாமா வந்து ரொம்ப நேரம் ஆகுது, மாமாக்கு ஏதாவது குடுத்தீங்களா அப்படின்னு மனிதாபிமான அடிப்படையில என்ன கேக்குறான் பாரு.
1: இனே, பாத்தீங்களானே பாத்தீங்களானே, வீட்டுக்கு வந்த விருந்துக்காரங்களை எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கறத கூட இந்த கல்விதான் சொல்லி கொடுத்துருக்கோம் போல இருக்கண்ணே. இவனுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாம போச்சேண்ணே.
2: தெரியாம தானே இருக்கும். ஏ, என்னப்பா பேசுற, ஒவ்வொரு ஆளும் சிறந்தவங்களா விளங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் 2 கண்ணு தான், 1 மூக்கு தான், 2 காது தான், 1 மூளை தான், புரியுதா?
1: ஏ அப்பா, என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்காரு. இனிமேல் இந்த பயல நல்ல படிக்க வைக்க வேண்டியதான்.
2: தம்பி, ஒழுக்கத்தை புரிய வைக்கக்கூடிய தன்மை கல்விக்கு உண்டு.
1: சரி,
2: நேர்மையா நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபாடு காட்டுற மாதிரியான தன்மையை உருவாக்கக்கூடியது கல்வி. வறுமை அப்படிங்கறத இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொன்னா கல்வியினுடைய சிறப்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும். தம்பி, இப்ப நீ என்னப்பா பண்ண போற?
1: ஏமா, இனிமேல் இந்த பயல நான் வயலுக்கு கூட்டிட்டு போயலம்மா. பள்ளிக்கூட நாட்கள்ல இந்த பயல இனி தொந்தரவு பண்ணாண்டாமா. நீயும் கடைகளுக்கு ஏதாவது போனோம்னா எனக்கிட்ட சொல்லுமா. அப்படி முடியல அப்படின்னா நீயே போய் வாங்கிறம்மா. இந்த பயலுகிட்ட இவ்வளவு திறமை அப்படிங்கறது அண்ணன் வந்த பரவாயில்ல தெரியுது.
3: முச்சத்தில் என்று.

நேரலை நம்மளோட குமரி பண்பலை 101ல் இன்னைக்கு பிற்பகல் மணி 1:10க்கு ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது என்ன? இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரதான குணம் இருக்கணும். அன்பு செலுத்துறது, அக்கறையா இருக்கிறது, பொறுமையா நிதானமா செயல்படுறது,

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 இனி
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கியூட்டான ஒரு குழந்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள என்டர்டெயின் பண்ணனும் அப்படின்னு ரெடியா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: செல்ல குட்டியோட பேர்
4: என்ன?
3: இது யாரு பிள்ளைக்கு வச்சாங்க அந்த பேரு? அப்பா வச்சாங்களா? சரி, அப்பாவோட பேர்
4: என்ன?
3: நம்ம செல்ல குட்டியோட அம்மா பேர் என்னமா? வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
4: அப்பா, அப்பா, தம்பி, தாத்தா, அம்மா.
3: அப்படியா? என்ன படிக்கிறீங்க இந்த செல்ல குட்டி? அங்கன்வாடி போறீங்களா? சரி, அங்கன்வாடியில பிள்ளைக்கு என்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
4: சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே.
3: சூப்பரா அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க?
4: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
3: இந்த ஆங்கில மாதங்களை சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க?
4: அகரா, உருளா, எழுத்தலா, ஆதி பகண்டி, முடித்த உலகு, கக்க கசல, கட்டப்பின், நக்க, அடுக்கு, தக, உலகம், நலப்பும், தரலாம், இதுன்னும் ஓ படம்.
3: சரி, பிள்ளைக்கு வந்து அங்கன்வாடியில பாட்டு சொல்லி தரலையா மக்களே?
4: ஜானி ஜானி.
3: ஜோனி ஜோனி எஸ் பாப்பா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, சொல்லுங்க கேட்கலாம்.

0: சாகித்யா ஸ்ரீ வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வந்து நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றும் எங்கள் குரல் குமரி பண்பலையின் 101 குரல் இது. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான புன்முறுவலோட காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்லுங்கள். ஒரு அழகான புன்னகையோடு உங்களோட நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட நாள் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான நாளாக அமையட்டும். இந்த காலையில் இந்த வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் கொஞ்சம் நல்லாவே போகும். அதனால் சூரிய பகவானே கொஞ்சம் உங்களோட வெயிலினுடைய தாக்கத்தை கம்மி பண்ணி ஒரு இதமான வானிலை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு இதம் தர்ற மாதிரி கொஞ்சம் சாரல் மழை பொழிஞ்சுனா இந்த மண்ணுக்கும் மண்ணும் குளிர்ந்த மாதிரி இருக்கும், எங்களோட மனசும் குளிர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு சாரல் மழை பொழிஞ்சு இந்த வானிலையை இன்னும் பெட்டராக ஆகிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வேண்டுதலை கடவுள்கிட்ட வச்சுட்டு இந்த நாளை அழகா ஸ்மூத்தா நல்லபடியா நகர்த்துங்க.

வீட்டில் குட்டி சுட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அற்புதமான களம் தான் நம்ம குமரிப்பன்மலை 105 வகுத்து தந்திருக்கு. இன்று 11:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை இந்த நிகழ்ச்சியில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், இல்லை பாடல் திறமையாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல திறமையை வந்து வெளிக்காட்டும் களமான இந்த பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யுங்க. 2602 மற்றும் 2907722 இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903225739 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய திறமையை உலகுக்கு வெளிப்படுத்துங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்ரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடையவுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமிலிருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதா

0: வில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுறு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலை பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகாண்ட், தெலங்கானா

ஹரியானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நுற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:25. சேவை செய்திகள். மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு மணி 7:30 தீபாராதனை. தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டுவசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமாரன் விளை வி எம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் TNUDP, சங்கரப்பேரி TNUDP, மேலவிட்டான் நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி மற்றும் நாரணம்மாள்புரம் பகுதி 2 திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. https://tnhb.tn.gov.in/ இணையதளத்திலும் https://tntenders.gov.in/ என்ற இணையதளத்திலும் காணலாம் இதற்கான தகவல்களை. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 பூர்த்தியடைந்த மற்றும் 15 உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்களது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய் வராமல் பாதுகாத்திடுமாறும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி

0: நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே.
3: மந்திரியாரே, என்ன அது? அது என்ன சத்தம்
1: மன்னா? இது ஒரு பெண்ணின் குரல் போன்று தெரிகிறது.
2: யார் குரலாக இருந்தால் என்ன, அரண்மனையில் இப்படியே அலறுவது? கொஞ்சம் சத்தத்தை குறைத்து போட வேண்டியதுதானே. நான் பயந்தே போய்விட்டேன்.
1: அது சரி, பெண்களுக்கு தான் கரப்பான் பூச்சி பள்ளி என்றால் பயம், மன்னருக்கு அலறல் சத்தம் என்றாலே பயம்.
2: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, அது
2: மந்திரியாரே, அது நமது ராஜமாதாவின் குரல் போலவா தெரிகிறது.
1: அப்படியா? நான் சென்று உடனே விசாரித்து விட்டு வருகிறேன் மன்னா. மன்னர் வேந்தே, அது நம் ராஜமாதாவின் குரல் தான். நம் அரண்மனைக்குள் ஒரு தவளை புகுந்து விட்டது. அதை பார்த்துதான் ராஜமாதா பயந்து அலறி இருக்கிறார்.
2: தவளையா? உடனே அதை கைது செய்யுங்கள். இல்லை என்றால் அது அரசவைக்கு வந்து இந்த அரியணையில் அமர்ந்து அளப்பறை செய்துவிடப் போகிறது.
1: மன்னா, அது சும்மா சாதாரண தவளை என்று நினைத்தீர்களா? அதுதான் இல்லை, பார்ப்பதற்கு அலாஸ்கன் மரத்தவளை போன்று இருக்கிறது.
2: அலாஸ்காவா? அப்படி என்றால் அது அமெரிக்காவில் அளவா இருந்திருக்க வேண்டும். அங்கிருந்து இங்கே எப்படி வந்தது?
1: மன்னா, இப்போது அது விஷயம் இல்லை. அது எப்படியாவது வந்திருக்கட்டும், ஆனால் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த தவளை. இந்த தவளையின் ஸ்பெஷாலிட்டியே அது பனிக்காலத்தில் அப்படியே மரத்து போய் உறைந்து கிடக்கும். இப்போது அது அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் நாம் ஈஸியாக அதை பிடித்து விடலாம்.
2: அப்படி என்றால் அலைக்காக தூக்கி வெளியே போட்டு விடுங்கள்.
1: அவசரப்படாதீர்கள் மன்னா, அது இப்போ உயிரிழந்த தவளை போல சிலை மாதிரி இருக்கும். ஆனால் வசந்த காலம் வந்தவுடனே டக்கென்று உயிர் பெற்று துள்ளி குதிக்கும்.
2: என்னது, இறந்த பின் உயிர் வாழுமா? மந்திரியாரே, நேற்று இரவு பேய் படம் பார்த்து விட்டு அந்த கதையை வந்து என்னிடம் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர். இதற்கு ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கிறதா, இல்லை சும்மா ரீல் சுத்தி விடுகிறீரா?
1: மன்னா, அறிவியல் காரணம் இருக்கிறது மன்னா. அலாஸ்காவில் பயங்கரமான குளிர்காலத்தில் -degree வெப்பநிலை போகும். அப்படி போகும் போது இந்த தவளைகளின் உடம்பில் இருக்கிற 60% தண்ணீர் அப்படியே பனிக்கட்டியாக உறைந்துவிடும். இதன் இதய துடிப்பும் சுவாசமும் கூட முழுசாக நின்றுவிடும்.
2: இதயமே நின்றுவிடுமா? அப்படி என்றால் இது எப்படி திரும்ப உயிர் வாழ்கிறது?
1: அதுதான் இயற்கையின் அதிசயம். குளிர் அதிகமாகும் போது இந்த தவளையின் கல்லீரல் அதிகப்படியான குளுக்கோஸ் மற்றும் யூரியாவை உற்பத்தி செய்யும். இது அதனின் உடம்புக்குள் ஒரு ஆன்டிஃப்ரீஸ் திரவமாக செயல்படும். இதனால் அதன் உடம்பில் இருக்கும் முக்கிய செல்கள் எல்லாம் பனிக்கட்டியால் சேதமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதன் பிறகு வசந்த காலம் வரும். அப்போது பனி உருகும். அந்த நேரத்தில் இந்த தவளையின் உள்ளே இருக்கிற பனிக்கட்டியும் உருகி இதயம் திரும்பவும் துடிக்க ஆரம்பித்து விடும்.
2: அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் இருக்கிறதா இதில்? சரி, இப்போது அந்த அலாஸ்கா தவளை எங்கே இருக்கிறது?
1: மன்னா, அந்த அலாஸ்கா தவளையோ இல்லை நம் ஊர் தவளையோ தெரியவில்லை. ஆனால் இப்போது அது உயிர் பெற்று நேராக உங்களது தலைக்கு மேல் இருக்கிறது. அதுவும் அந்த கிரீடத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறது மன்னா.
2: என் தலை மேலா? மந்திரியாரே, என்னை காப்பாற்றும், அதை உடனே துரத்தும்.
1: இதுதான் எனக்கான சரியான தருணம். என்னை வேலை வேலை என்று வாங்கும் இந்த மன்னரை ஊர் வழியாக்கி விட வேண்டும். மன்னா, அப்படியே அசையாமல் ஆடாமல் கொஞ்சம் அப்படியே நில்லுங்கள் மன்னா. இதோ இந்த பெரிய மரக்கட்டையால் ஒரே அடி தலையின் மேல் தவளை ஃபினிஷ்.
2: ஐயோ, தவளையை அடிக்கிறேன் என்று என் மண்டையை அடித்து உடைத்து விடாதீர் மந்திரியாரே.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

0: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகும் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானிலை. உங்கள் காலை எங்கள் கையில் சற்று தூக்கலான புன்னகையுடன் அழகான இந்த காலை நேரத்தில் குமரி பண்பலை 101 அந்த தென்குமரி தேனலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. ஸோ எப்போ சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தினந்தினம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஆனால் வாய்விட்டு சிரிச்சிட்டு இருக்குமா? தினம் தினம் புன்னை கேட்கறதுக்கு ஒரு நேரம் நம்ம கொடுக்குறோமா? ஆமாம், யோசிச்சு பார்த்தா இல்லை. ஒரு நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் எத்தனை முறை சிரித்தேன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் சிரிக்காமல் கழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை, அதாவது அந்த நாளை நீங்கள் வாழவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தங்க. காலையில் எழுமணோடனே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு சின்ன புன்னகை செய்யுங்க. உங்களுக்கு வெளியில் போகும்போது யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு சின்ன புன்னகை வந்து செய்யுங்க. புன்னகைக்கிறதுக்கு ஒரு ஜோக்ஸ் கேட்டு தான் சிரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ நாமளே அந்த புன்னகைக்கிறதுக்கான காரணங்களை தேடி அழகான புன்னகையை சிந்தி ஒரு நாளில் நம்ம சந்தோஷமாக கழிக்கலாம். காலையில் எழுமணுன்னே ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, இந்த ரெண்டோட நாள் ஆரம்பிச்சு பாருங்க. அந்த நாள் இன்னும் கொஞ்சம் அழகா மாறலாம். சரி, இப்ப இன்னைக்கு என்ன பொதறிவு கேள்வி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் எது? உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான பாடல் வரப்போகுது. வாத்தி திரைப்படத்துல இருந்து ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க இந்த பாடலை. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், தனுஷ் வரிகளில் பாடல் இதோ.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமார்க், எம்பாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
4: எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இது தித்திக்கும் வானலை, உங்கள் காலை எங்கள் கையில் சற்று தூக்கலான புன்னகையுடன் பொதறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கும் நேரம் வந்தாச்சு. உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் எது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில், உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் டைமண்ட் சூத்ரா. டைமண்ட் சூத்ரா அப்படிங்கிற ஒரு சீன புத்தகம் தான் வந்துட்டு உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம். இது சீனாவில் மர அச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அச்சிடப்பட்டது. கிபி 868 அச்சிடப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு புத்த மதத்துடன் தொடர்புடைய ஒரு நூலாக கருதப்படுகிறது. நீண்ட சுருள் வடிவத்தில் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. அச்சு தொழில்நுட்ப வரலாற்றில் மிக முக்கியமான பழமையான ஆவணங்களில் ஒன்றாக இந்த டைமண்ட் சூத்ரா அப்படிங்கிற நூல் கருதப்படுது. உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில், உலகின் முதல் முழுமையான அச்சிடப்பட்ட புத்தகம் டைமண்ட் சூத்ரா. இது புத்த மதத்துடன் தொடர்புடைய ஒரு நூல். சீனாவில் மர அச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அச்சிடப்பட்டது. கிபி 868 அச்சிடப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. புதறிவு கேள்விக்கான சரியான பதிலை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 11:02 வசந்தன் கோவழங்கும் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான குணம் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, சில பேர் பாசமாக பழகுவாங்க, சில பேர் எதையும் நிதானமாக அணுகுவாங்க, இன்னும் சில பேர் எந்த சூழ்நிலையிலையும் நல்ல முடிவை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் அவங்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனியான ஒரு குணம் இருக்கும். உங்களோட பேரை சொன்னோடனே இவங்கக்கிட்ட இந்த குணம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல குணம் என்ன? அன்பாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உதவக்கூடிய மனப்பான்மையாக இருக்கலாம், நீங்கள் நட்பாக பழகக்கூடிய விதமாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த குணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான குணம் என்ன, இது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான நிகழ்ச்சி 1:10 பெண்களுக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது என்ன? இந்த டைட்டில் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902722 அலைபேசியின் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் நாம கேட்க போறது

0: தேதியும் சேதியும்.
1: இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி.
2: இந்திய சன்மார்க்க சிந்தனையாளர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: திருவருட் பிரகாச வள்ளலார் என்று அன்போடு அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அவர்கள் ஹிந்து சமய ஆன்மீகவாதி ஆவார்.
1: 1823 இதே நாளில் பிறந்த இவர் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதனை குறிக்கும் வண்ணம் தான் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என பெயரிட்டார்.
0: சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வருந்தி கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவியுள்ளார்.
1: இந்த சபை அனைவருக்கும் 3 வேளைகளிலும் இலவசமாக உணவு வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது.
0: பத்திரிகை ஆசிரியரும் நடிகரும் இயக்குநருமான சோ ராமசாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1934 இதே நாளில் பிறந்த சோ ராமசாமி அவர்கள் பத்திரிகை ஆசிரியர், நாடக ஆசிரியர், நடிகர், இயக்குநர், வழக்குரைஞர் என பன்முக திறமை கொண்டவர் ஆவார்.
0: துக்ளக் என்னும் அரசியல் வார பத்திரிகையின் நிறுவனரான இவரது அரசியல் நையாண்டி எழுத்துக்கள் இவருக்கு பத்திரிகை உலகில் தனி இடம் வகுத்து தந்தது.
1: சுமார் 200 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் 14 திரைப்படங்களுக்கு கதை எழுதியுள்ளார்.
0: மிஸ்டர் சம்பத், முகமது பின் துக்ளக் போன்றவை இவர் இயக்கிய திரைப்படங்களுள் சிலவாகும்.
1: 22 நாடகங்களையும் 8 புதினங்களையும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த கட்டுரைகள் பலவற்றையும் எழுதியுள்ள இவர் தனது பத்திரிகை துறை சார்ந்த பணிகளுக்காக ஹால்டிகாட்டி விருது, வீரகேசரி விருது, கோயங்கா விருது மற்றும் நச்சி கேதஸ் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: இவர் 1999 முதல் 2005 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகை கண்ணாம்பா அவர்கள் 1911 இதே நாளில் பிறந்தார்.
0: மனோகரா திரைப்படத்தில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் வசனத்தை திறம்பட பேசி எல்லோராலும் பாராட்ட பெற்ற இவர் சுமார் 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். 25 திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார்.
1: வரலாற்று புதினங்கள், குற்றக்கதைகள், கட்டுரைகள், வேடிக்கை நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், குறும்பு கதைகள், நையாண்டி கவிதைகள் என பல்வேறு பாணிகளில் பல படைப்புகளை படைத்துள்ள எழுத்தாளர் ராக்கி ரங்கராஜன் அவர்கள் 1927 இதே நாளில் பிறந்தவராவார்.
0: சதிலீலாவதி போன்ற பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை கல்பனா அவர்கள் 1965 இதே நாளில் பிறந்தார்.
1: ஆயிரத்தி 1780 இதே நாளில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் தலைமையில் திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கை நோக்கி படையெடுப்பு இடம்பெற்றது.
2: தீம் தரு கிட்ட தீம் தரு கிட்ட தீம் தரு கிட்ட தீம் தரு கிட்ட தீம் தரு கிட்ட தீம் தரு கிட்ட தீம்.
0: 1905 இதே நாளில் ரைட் சகோதரர்கள் 24 மைல்களை 39 நிமிடங்களில் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தனர்.
1: இந்திய கணிதவியலாளர் பி.எல். பட்னாகர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: 20th century சிறப்பு புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர்களில் ஒருவரான பேராசிரியர் பிரபுலால் பட்னாகர் அவர்கள் இந்திய கணித கழகத்தின் சரித்திரத்திலேயே மறக்க முடியாத அளவிற்கு அதன் தலைவராகவும் மற்றும் அதன் பல பொறுப்புகளிலும் உயர்ந்த பணிபுரிந்துள்ளார்.
1: இந்திய அரசின் பத்மபூஷன் விருதினை பெற்ற இவர் 1976 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமார்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது

0: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: காற்றிருக்கும் இடமெல்லாம் எங்கள் கானம் குமரி பண்பலை 101 குரல் நேரலையணி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 65 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், ஒரு கிலோ முருங்கைக்காய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி கிலோ ஒன்றிற்கு 15 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 100 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டலுக்கு 2600 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1900 ரூபாய்.
0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: குமரி மாவட்டம் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 19.58 அடி, பெருஞ்சாணி அணை 41.20 அடி, சிட்டார் அணை 1 3.94 அடி, சிட்டார் அணை 2 4.03 அடி, பொய்கை அணை 14.70 அடி, மாம்பழத்துறையார் அணை 33.71 அடி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து விடுதலை திரைப்படத்திற்காக பாடல் அனன்யா பட்டாச்சாரிய குரலில், இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையில் சுகா வரிகளில் பாடல் இதோ உங்களுக்காக.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா அவசரத்துல எதையும் மறந்து வச்சுட்டு போயிடாதீங்க. என்னென்ன விஷயங்கள் எடுத்துட்டு போகணுமோ, அதாவது தண்ணி பாட்டில், குடை வேணும்னா குடை வச்சுக்கோங்க, தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சரியா எடுத்து வச்சிருக்கோமா அப்படிங்கறத கவனிச்சுக்கோங்க. ஆபீஸ் கிளம்புறவங்க அன்னைக்கு தேவையான ஃபைல்ஸ், முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா பேனா, பென்சில், ஹால் டிக்கெட், இந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான விஷயங்களை நாம தான்

பண்ணிக்கணும். என் அம்மா தான் வந்து ஞாபகப்படுத்தினா தான் நான் இதை எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே செய்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பைக்கில் கிளம்புறீங்க அப்படின்னா ஹெல்மெட் மறக்காமல் அணிஞ்சுக்கோங்க. பஸ்ஸில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயணம் செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் அக்கறை எடுத்து செயல்பட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அழகான அக்கறையாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் டிஃபன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டிஃபனை மறக்காமல் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, சரிங்களா? இந்த நாள் ரொம்ப ரொம்ப அழகான நாளாக உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலுடன் தென்குமரி தேர்தலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். தொடரும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில

வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர். 5/10/1823 சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெறும் பேரு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற அறம் சார்ந்த தம்பதியாவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த 5வது மாதம் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 குழந்தையாக இருக்கும் போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு சிறுவயது முதல் 35 வயது வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குழி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கு இணங்க 9 ஆண்டுகள் தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர். வள்ளலார் உயிர்களின் பால் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரை கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அருட்பா மூலம் நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவிலும் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையா

கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை மூட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணையா அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை எண்ணாலும் போக்குபவர். அதனால் தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகின்றார். வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது. சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம். எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும். ஆண்மனேயே ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும். ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும். கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்திடுதல் வேண்டும். எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளலார். நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கும் மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிக சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது. அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தொற்றுவிட்ட தர்மச்சாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும் பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும் வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும் வள்ளலார் உருவாக்கிய ஞானசபையையும் அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்குட் படுபரம் பொருளே, அன்பனும் கரத்தம் ரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்றே என இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே
தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு

ஜீவகருணை பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோளியில் தான் அருப்பெறிஞ்சு ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாரண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளலார் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் இரண்டரை கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளிவடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மசாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது. அந்த மக்களால் குடியேற்றப்படுகிறது. ஆகவே வள்ளலார் காட்டிய பாதையில், ஜீவகாருண்ய பாதையில் சென்றால் நம் வாழ்வு மேம்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.

இதுவரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்று மின்னின்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. நம்ம நிகழ்ச்சியில் போராட்டகாசமான பாடல் வரப்போகுது. ஜிகர்தண்டா XX திரைப்படத்தில் இருந்து தீக்ஷிதா வெங்கடேஷ் சந்தோஷ் நாராயணன் குரல்களில், சந்தோஷ் நாராயணன் இசையில், உமாதேவி வரிகளில் பாடல் இதோ உங்களுக்காக.

0: Japan. And with that, we end the morning news. Have a nice day.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 நேரம். இப்பொழுது காலை மணி 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நுட்பமானது, இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்றும். ஒரு நபரோட குரலில் டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனங்காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்களால யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 11:02 வசந்தன் கோவழங்கும் குமரி பண்பலியுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: B-Mark, M-Fact,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: நேரம் இப்பொழுது காலை மணி 8:35.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
6: குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை படிறு. படிறு அப்படின்னா வஞ்சகம், சூழ்ச்சி, கபடம், பொய்மை இதெல்லாம் குறிக்கும். இதற்கான உதாரண வாக்கியம் இதோ கேட்கலாம்.
6: அகநானூற்றுல ஒரு வரி பயன்படுத்தப்பட்டிருக்கு, படிற்று சொல் தேறிய நெஞ்சம். அதாவது தலைவனின் பொய்யான வஞ்சனை நிறைந்த வார்த்தைகளை உண்மை என்று நம்பி ஏமாந்த தலைவியின் நெஞ்சம் அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ படிறு அப்படின்னா வஞ்சகம் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
7: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
6: இன்னைக்கு நாம கத்துக்க கூடிய இங்கிலீஷ் வேர்ட் விவிஃபை, VIVIFY. விவிஃபை அப்படினா புத்துணர்ச்சி ஊட்டுதல் அப்படினு அர்த்தம்.
8: எங்கயாவது நாம வெளிய போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும்போது நல்ல ஒரு ஷவர் பாத் எடுத்தா போதும், நான் இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல a warm shower can vivify me அப்படினு நாம சொல்லிக்கலாம்.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.
8: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. புல்லட் ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், ஒரு சிலர் நேர்ல பார்த்திருப்போம், டிராவல் பண்ணிருப்போம், இன்னும் சிலர் டிவில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? புல்லட் ட்ரெயின் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜப்பான் அப்படின்னாலே டெக்னாலஜி, அதுலயும் ஜப்பான்ல இந்த ஷின்கான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லட் ட்ரெயினை பார்த்தாலே நம்ம மனசுல ஒரு க்வெஸ்டின் வரும், எப்படி இந்த ட்ரெயின் இவ்வளோ ஃபாஸ்டா போகுது, இதுக்கு பின்னாடி என்னென்ன சிஸ்டம் இருக்கு, நிச்சயமா ஒரு பவர்ஃபுல் என்ஜின் மட்டும் இதுக்கு காரணமா இருக்காது அப்படின்னு நமக்கே தெரியும். வேற இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கலாமா?
6: அதாவது இந்த புல்லட் ட்ரெயின்ல பவர்ஃபுல் இன்ஜினை தவிர ஏரோடைனமிக்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ஸ்பெஷலி டிசைன்டு ட்ராக், பிரேக்கிங் சிஸ்டம்ஸ், இப்படி பல சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஒன்னா பயன்படுத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினோட ஷேப்ப பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஷின்கான்சன் ட்ரெயினோட முன்பக்கம் நீளமாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். ஏன் தெரியுமா? ட்ரெயின் வேகமா போறப்ப காத்து அதுக்கு எதிரா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இத ஏர் ரெசிஸ்டன்ஸ் அல்லது டிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகம் அதிகமாகறப்ப இந்த டிராகும் அதிகமாகும். அதனால்தான் ஷின்கான்சன் ட்ரெயினோட முன்பகுதி நோஸ் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த நோஸ் ஷேப் காத்தை ஸ்மூத்தா பிரிச்சுட்டு ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறபடி ஏரோடைனமிக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ட்ரெயின் காத்தோட சண்டை போடாம அதை பேலன்ஸ் பண்ணி போற மாதிரி செய்யப்பட்டிருக்கு.
8: நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த ட்ரெயினோட பவர் பத்தி நம்ம பேசலாம். அதாவது ஷின்கான்சன் வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், மேல இருக்கக்கூடிய அந்த ஓவர்ஹெட் வயர்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுத்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலமா வீல்ஸ்க்கு பவர் கொடுக்குது. மேலும் இந்த ட்ரெயின் செட்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ராக்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் மோட்டார் இருக்கிறதுக்கு பதிலா பல ட்ரெயின் கார்ஸ்ல மோட்டார் இருக்குது. இதனால அந்த ஆக்சலரேஷன் மற்றும் ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாவே கிடைக்கும். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா
6: ட்ராக், அதாவது இந்த ட்ரெயின் செல்லக்கூடிய ஒரு ட்ராக். ட்ரெயின் மட்டும் வேகமா இருந்தா பத்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி ட்ராக்கும் இருக்கணும் இல்லையா? சோ இந்த ட்ராக்குமே ஸ்பெஷலா அதுக்கு தக்கன வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஹை ஸ்பீட் ட்ரெயின்ங்கிறதுனால கர்வ்ஸ், ட்ராக் அலைன்மெண்ட், கிராடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா திட்டமிடப்பட்டிருக்கு. ஏன்னா ட்ரெயின் வேகமா போறப்ப கர்வ்ஸ்ல செல்றப்ப லேட்ரல் ஃபோர்ஸஸ் அதிகமா இருக்கலாம்.
8: இந்த அதிநவீன ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின்ல மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சக்தி வாய்ந்த சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் மூலமா ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்கு மேல 10 மில்லிமீட்டர் உயரத்துல மிதந்த மாதிரியே தான் போகும். அதாவது ட்ரெயினோட வீல்ஸுக்கும் அந்த ட்ராக்குக்கும் இடையே உரசல்களே இருக்காது, டச் பண்ணவே பண்ணாது. அதனாலதான் இது மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தை இதனால எட்ட முடியுது.
6: எதுக்காக இந்த ட்ரெயின்ல நோஸ் ஷேப் இருக்கு அப்படின்னா ட்ரெயின் டனலுக்குள்ள வேகமா போறப்ப முன்னால் இருக்கக்கூடிய காத்தை புஷ் பண்றதுனால பிரஷர் வேவ்ஸ் உருவாகலாம். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த நோஸ் ஷேப்பும் டனலுடைய டிசைனும் சப்போர்ட்டா இருக்கு.
8: அதே மாதிரி இவ்வளவு வேகமா போற இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்றதுக்காக அட்வான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் இதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் ஜப்பான் வந்து எப்பவுமே பொதுவா

0: நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடு அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறதுனால ஷின்கான்சன் நெட்வொர்க்ல எர்த்குவேக் டிடெக்ஷன் மற்றும் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு.
1: ஸ்பீட் மட்டும் முக்கியம் இல்லங்க, அந்த ஸ்பீட்ல சேஃப்டிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது தான் இந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: காலை நேர பரபரப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கி கொஞ்சம் நிதானமா நம்மளோட வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு முறிப்பண்பலின் யூடியூப்ல இருந்து ஆரம்பமாகக்கூடிய நிகழ்ச்சி கே கே எக்ஸ்பிரஸ் தொழிலாளர் திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக வரிசையா வரப்போகுது. நிகழ்ச்சியில முதல் பாடல் வேட்டியன் திரைப்படத்திலிருந்து.

ஜோடு கண்ணா.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?

0: சலம்பல சலம்பல கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வை.

0: இதுவரை உங்களுடன் பி சபரி புனிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பார்மெலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில் துறையினருடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம்

0: துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷிலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: பூங்காற்றோடு வரும் புது வாசமாய் புறப்படும் தேன் தமிழ் அலை. இது குமரி பண்பலை 101. நேரம் 9:03. வணக்கம் அன்பு நேயர்களே, வாரத்தின் முதல் வேலை நாள், காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாளும் கூட. வேகமான பொழுதுகளை நிதானப்படுத்தும் நமது இசை தோழியாம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பம் ஒலிக்கணுமா? உடனே நமது நிலைய தொலைபேசி எண்களுக்கு அழையுங்கள். 0462 என்ற முன்னிணைப்போடு 260 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722, அலைபேசி எண் 890 325 70 39. நிகழ்ச்சியில் தமது விருப்ப பாடலுடன் இணையும் முதல் நேயரை இப்ப சந்திக்க போறோம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா சொல்லுங்க.
1: அனிதா பேசுறேன் மேடம்.
0: அனிதாம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்மா? உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ அந்த பாடல் வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:09 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வரும் அன்பு நேயர் நமக்காக என்ன பாடல் தரப்போறாங்க கேட்டுடலாமா? வணக்கம், வருக.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: ராஜகுமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணுமா சொல்லுங்க.
2: திசை மாறிய பறவைகள் திரைப்படுத்துறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், அபயா அவர்கள் துளசி சூஸ்திரம் தொடங்க, பாலமுரளி கிருஷ்ணா தொடர, வள்ளலார் அவர்கள் எழுதிய திருவருட்பாவின் 6வது திருமுறை பாடல், அருஜோதி தெய்வமணி ஆண்டு கொண்ட தெய்வம்.
1: சரிம்மா, உங்களுக்காக அந்த பாடல் வள்ளலாருடைய அவதார தினத்துல கேட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கேட்டுருவோமா பாடல?
2: ரொம்ப நன்றி.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: நேயர்களின் தெரிவில் இனிமையான கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:14:40 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுருவோமா? வருக வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம் மேடம்.
2: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
3: நான் தச்சிலையில இருந்து ஹமான் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், என்ன படம், என்ன பாடல்?
3: படம் வந்து இதே கோயில். அந்த படத்துல இருந்து நான் பாடும் மமுனராகவும் கேட்கவில்லையா அந்த பாடலை.
2: அமைதியான பாடுன்னு சொன்னதுனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப அமைதியான பாடலாம் கேட்டுட்டே இருக்கீங்க. பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றி, வணக்கம் மேடம்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:20 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அன்பு நேயர்களே, காலையில நேரம் அமைதியான பாடல், அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா சோக பாடல்களை தவிர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நிகழ்ச்சி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்க இருந்து கேட்டுடலாமா? வணக்கம், வருக.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நீங்களும் நல்லா இருக்கீங்க. சகோதரி சொல்லுங்க, எங்க இருந்து?

0: ரஹிமாமா சொல்லுங்கம்மா, எந்த படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் காதல் செல்லாமே பாட்டு செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூ அந்த பாட்டு.
0: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே. காலையிலே செம்பருத்தி பூவை கூப்பிட்டுருக்கீங்க, கேட்டுடலாம். பாடல் இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: இசையின் நீரூற்றாய், கருத்தின் கவி மேகமாய், குமரி பண்பலை 101. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழியிலேயிருவிருப்பு நேரலை. நேரத்தை சரி பார்த்துக்கலாம், 9:27 ஆகியாச்சு. அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து, என்ன படத்திலிருந்து, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
3: வணக்கம்,
2: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு.
3: அழகான
2: பாட்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் காற்றலையில வருது, கேட்கலாம். இனிமேல் வந்ததற்கு நன்றி ஐயா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். அன்பர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய தெருவில அருமையான பாடல்கள் வலம் வரக்கூடிய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:31 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க ஷீலாமா, உங்களுக்கான விருப்ப பாடல் எந்த படத்துல இருந்து என்ன பாடல்மா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே? சொல்லுங்கம்மா, என்ன படம், என்ன பாடல்மா?
1: முள்ளும் மலரும் படத்துல இருந்து செண்டாளம் பூவில் வந்தாடும் தென்றல் வந்தவன்.
0: அப்படியா, தென்றல் மோதிக்கிட்டு இருக்குதா இப்போ? சரிம்மா, வருது பாடல், தென்றலா வருது, கேட்கலாமா? நன்றிம்மா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
2: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:38 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். அன்பனியர்களே, நீங்கள் உங்களது பங்கேற்புடன் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அடுத்து வரும் அன்பு நேயரை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், வருக.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க. உங்க வழியா எல்லா தோழியருக்கும் ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நேர்லை நிகழ்ச்சி தலைப்புல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது. இப்ப ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு குணம் என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேச வரலாம். சரியா?
5: சரி.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ வருது. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
5: நன்றி அம்மா, நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்று உடைந்த பற்களை எப்படி சரி செய்யலாம் ஆலோசனை வழங்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். மறக்காம கேளுங்க.
1: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
2: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கி இருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா?

0: அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
0: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:46 ஆயாச்சு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அடுத்து தமது விருப்பத்தோடு காத்திருக்கும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், பேசலாம். நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஐயா. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஐயா.
1: நூற்றுக்கு நூறு படம்.
0: மிக்க மகிழ்ச்சி. இதோ பாடல் வருது, கேக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேரலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:53 அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் யார் இணைப்பில் வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம்,
0: இங்க யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா. முத்தம்மாளம்மா சொல்லுங்க. முத்தான ஒரு பாடல் கேளுங்க பாப்போம். காலையில்
1: சரிம்மா
0: எங்களுக்கும் மனசு துள்ளுது. பாடலை கேட்டுடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: காற்றலை வழிவரும் இசைத்தூரிலாய் இனிய குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். இன்றைய வசந்த அழைப்பில் இனிமையான பாடல்களை காற்றலை வழி குமரி பண்பலை 101 தமிழ் விட்ட உங்களுக்கும் நிகழ்ச்சியினை வானொலி, ஆன்லைன், நியூஸ் ஆன் ஏஆர் செயலி என விதவிதமாக குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. அன்பு நேயர்களே, 10:02 படிப்பும் பணியும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம் கேட்க போறோம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான் குமரி பண்பலை 101.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அமைதியை ஏற்படுத்த இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொழில்துறையினருடன் இணைந்து மத்திய அரசு

செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர்கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஒட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக

0: உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலாயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இனிக்கும் இசையாக கனியும் கருத்தாக தனிமை தவிர்க்க வரும் இனிமை தோழி குமரி பண்பலை 101. நேரம் 10:02:30. இப்பொழுது கேட்கலாம்
2: படிப்பும் பணியும்.

0: வணக்கம் நேயர்களே, ஒரு நாளின் முடிவில் நம்மளோட மகிழ்ச்சியை தீர்மானிப்பது நம்மளோட செயல்கள் தான். அதனால நல்ல செயல்களால நம்மளோட வாழ்க்கையை அலங்கரிப்போம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சி கொள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பணிகளுக்கு மொத்தம் 170 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பணிகள் ஏதாவது ஒன்றில் தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். வயது வறுமை பொறுத்தமட்டில் 1/7/2026 தேதியின்படி குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 6 மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிளர்க் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிகளுக்கு மொத்தம் 2,536 காலி பணியிடங்கள் உள்ளன. லோவர் டிவிஷன் கிளர்க் அல்லது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பணிகளுக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதிலிருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். கிரேட் ஏ பிரிவில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிகளுக்கு கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ பணிக்கு மட்டும் கணித பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 7/10/2026 தேதியின்படி 18 வயதிலிருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ssc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 7

ரயில்வேயின் கீழ் செயல்படும் பனாரஸ் லோகோ மோட்டார் தொழிற்சாலையில் காலியாக உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் பணிக்கு பாஸ்கெட்பால் பிரிவில் 6 காலியிடங்களும், வாலிபால் பிரிவில் 7 காலியிடங்களும், ரெஸ்லிங் பிரிவில் 4 காலியிடங்களும், ஹேண்ட்பால் பிரிவில் 8 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 25 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் +2 அல்லது ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் மேற்கண்ட கல்வி தகுதியுடன் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் தேசிய, மாநில அல்லது பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது 3வது இடம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 12/10/2026 தேதியின்படி 18 வயதிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.blw.indianrailways.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.blw.indianrailways.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 12 மத்திய அரசின் கீழுள்ள ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெடில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பணிக்கு 3 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பொறியியல் பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் சேஃப்டி என்ஜினியரிங்கின் முதுகலை டிப்ளமோ தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். ஜியாலஜி பணிக்கு 6 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஜியாலஜி அல்லது அப்ளைடு ஜியாலஜியில் முதுகலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். எலக்ட்ரிக்கல் பணிக்கு 8 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். மெக்கானிக்கல் பணிக்கு 6 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் அல்லது மைனிங் மிஷினரியில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். சிவில் பணிக்கு 4 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் என்விரான்மெண்ட் என்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். மினரல் ப்ராசஸிங் பணிக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மினரல் மெட்டாலஜிக்கல் என்ஜினியரிங், மினரல் ப்ராசஸிங் இதில் ஏதாவது ஒன்றில் BE அல்லது BTech தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். ஃபினான்ஸ் பணிக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சோசியல் ஒர்க்கில் முதுகலை பட்டம் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்டில் MBA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஹியூமன் ரிசோர்ஸ் பணிக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் CA அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இதில் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சர்வே பணிக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் மைனிங் அல்லது சிவில் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் சர்வேயர் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தமட்டில் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustancopper.com. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustancopper.com.

இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள், அதாவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் UPSC நடத்தப்படும் என்ஜினியர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் BE அல்லது BTEC பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ பிசிக்ஸ், ரேடியோ என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் ஏதாவது ஒன்றில் MSc பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/1/2027 21 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upscionline.nic.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.upscionline.nic.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி.

0: பண்ணிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாடு கிர்கிஸ்தான் நாட்டில் நடைபெற்றது. 2026 ஆண்டிற்கான இந்திய கால்பந்து வீரர்கள் சங்கத்தின் சிறந்த வீராங்கனை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான இந்திய கால்பந்து வீரர்கள் சங்கத்தின் சிறந்த வீராங்கனை விருது மனிஷா கல்யாண் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? 2026 ஆண்டுக்கான ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையில் ஜெர்மனி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2026-27 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம்? 2026-27 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 7.8%. உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது? உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது. 2026 ஆண்டிற்கான WTT ஃபீடர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? 2026 ஆண்டிற்கான WTT ஃபீடர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் அங்குர் பட்டாசார்ஜி ஆவார். இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய விமானப்படையின் மருத்துவம் சாராத பிரிவில் முதல் பெண் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் சக்தி சர்மா அவர்கள். 2026 ஆண்டிற்கான டீமோன் மகசேசே விருது யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான டீமோன் மகசேசே விருது டாமிகோ போஹி ரூனா கான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் அறக்கட்டளையின் முதல் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராமர் கோயில் அறக்கட்டளையின் முதல் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஜிதேந்திர மிஸ்ரா அவர்கள். 2027 ஆண்டிற்கான முதல் மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? 2027 ஆண்டிற்கான முதல் மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்திய நாடு நடத்துகிறது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள கொல்லலக்குடி கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள கொல்லலக்குடி கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சுற்றுலா மற்றும் கலாச்சார தலைநகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026-27 ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சுற்றுலா மற்றும் கலாச்சார தலைநகரமாக லாகூர் நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: 2026 ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது எத்தனை ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026 ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது 396 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பிஇயின் வாட்டர் ரிசோர்ஸ் என்ஜினியரிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு.
0: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
1: இந்த படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: வாட்டர் ரிசோர்ஸ் என்ஜினியர், ஹைட்ராலஜிஸ்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மேனேஜர், கிளைமேட் அண்ட் வாட்டர் மாடல் என்ஜினியர்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
1: ஜி எம் தர்ஷினி,
0: ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

சிறுதூறலாய் இதம் சேர்க்க வருகிறது திரை இசை. டிராகன் படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் சஞ்சனா பாடியிருக்கும் பாடல், விக்னேஷ் சிவன் ஷெஷா வரிகளுக்கு இசை லியோன் ஜேம்ஸ். பாடல் கேட்போம்.

0: கேட்ட பாடல் ஏஸ் படத்திற்காக கபில் கபிலன் ஸ்ரேயா கோஷல் பாடியது. தாமரை வரிகளுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன். நேரம் 10:31.
1: அம்மா போல பக்குமான பண்பிளை இது உங்களுக்கு பண்பிளை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. திங்கள் தோறும் உங்கள் பகுதியில் நிலவும் பொதுவான பிரச்சினைகளை அரசு அலுவலர்கள் அறிய தரும் இந்த நிகழ்ச்சி மக்கள் மன்றம்.

நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பியுள்ள நேயர்களுக்கும் அவற்றை குமரி பண்பலை 101 வானொலி வழி கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வரும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நிகழ்ச்சியில முதல்ல பாடல் வரப்போகுது. குரு படத்திற்காக இசையமைத்து பாடியிருக்காங்க ஏ.ஆர். ரஹ்மான். உடன் பாடியோர் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா, முகமது அஸ்லம். பாடல் கேட்கலாம்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:39 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றன் ரோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி மக்கள் மன்றம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய முதல் கடிதத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். நன்றி அறிவிப்பு கடிதமாக வந்திருக்கு. இந்த கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா குலசேகரம் வி பென்சிகர் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருந்த கோரிக்கை தற்போது நிறைவேறியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அனைத்து சமயங்களைச் சார்ந்த மக்களும் பயன்பெறும் வகையில் தினமும் மாலை 4:45 தமிழ்நாடு அரசின் விரைவு போக்குவரத்து கழகம் சார்பாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி சந்திப்பில் இருந்து குலசேகரம் பேருந்து நிலையம், நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், நாகூர் வழியாக வேளாங்கண்ணிக்கு விரைவு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு உதவி புரிந்த அத்துணை அலுவலர் பெருமக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக இதயம் கரைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி எழுதி முடிச்சிருக்கிறாங்க இந்த நேயர் குலசேகரம் விபென்சிகர். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம் நிச்சயமா. அடுத்து நிகழ்ச்சியில பாடல் வரப்போகுது. ஜோதா அக்பர் படத்திலிருந்து காசிப் வரிகளுக்கு இசையமைத்து பாடியிருக்காங்க ஏ ஆர் ரஹ்மான். பாடல் கேட்கலாம்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பகல் 12:50 குளிச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடைந்த பற்களை எப்படி சரி செய்யலாம் ஆலோசனை வழங்குகிறார் பல் வேறு சிகிச்சை நிபுணர் அருள்நாயகி ராஜ் அவர்கள். மறக்காம கேளுங்க.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமர்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:48 ஆயாச்சு. மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இது கோரிக்கை கடிதம், எழுதி அனுப்பியிருக்காங்க குலசேகரம் வி பென்சிகர். இந்த நேயர் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் குலசேகரம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பணிவான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு, குலசேகரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வண்ணம் தெருவிளக்குகளை தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்காக மின்சார வாரியத்தால் மின் கம்பங்கள் மின் தடம் அமைத்து ஒரு வருடம் கழிந்த பிறகும் இதுவரையும் தெருவிளக்குகள் அமைக்கப்படவில்லை. எனவே பொதுமக்கள் நலனை கருதி தெருவிளக்குகள் இரவில் ஒளிரும்படி விரைந்து அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அந்த நேயருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததா பாடல் வருது. எந்த படத்துல இருந்து அப்படின்னா, சக்கர கட்டி. இந்த படத்துல இருந்து நான் முத்துக்குமார் வரிகளுக்கு இசையமைத்து பாடியவர் AR ரஹ்மான் உடன் பாடியிருக்காங்க மதுஸ்ரீ. பாடல் கேட்போம்.

நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:55 ஆயிட்டே இருக்குது. அடுத்த கடிதம் மக்கள் மன்றத்தில் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜி மரிய அத்தோலமஸ் எழுதி அனுப்பியிருக்காங்க. இலவு விலையிலிருந்து குமரி மாவட்டத்தில் இலவு விலை முதல் கொல்லஞ்சி விரிகோடு மார்த்தாண்டம் வரை மழை அரிப்பினால் சாலை ஓரம் காணாமல் போகிறது. ஆங்காங்கே பல இடங்களில் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே சாலை உடைந்த இடங்களில் சரி செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நேயருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதம் இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பகுதியில் நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனை குறித்து தெளிவாக எழுதி உங்களுடைய பெயர் ஊரின் பெயரும் குறிப்பிட்டு நிலை இயக்குநர் மக்கள் மன்றம் பகுதி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கோணம் நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. அடுத்த பாடல், அதாவது நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் அவரது விண்ணை தாண்டி வருவாயா இந்த படத்திற்காக விஜய் பிரகாஷ் சுசானி மற்றும் பிளாசி பாடியது. தாமரை வரிகளுக்கு இசை ஆர். ரஹ்மான்.

0: இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகளை நிறைவு செய்கிறோம். இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மினுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை

0: மேற்கொள்ள உள்ளனர். நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் விரைவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தி அடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததையடுத்து தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் 285 வாக்குச்சாவடி மையங்களும் தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் அடுத்த 15 நாட்களில் மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகர ஆட்சியர் திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரமே.

0: இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பகல் 11:02. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? ரொம்ப ஆசை இருக்கா? ஆனால் எனக்கு பாட தெரியாது, எப்படி பாடுறது அப்படின்னு சுத்தமாக கவலையப்படாதீங்க. பாட்டு பாடணும் அப்படின்னா சங்கீதம் கற்றுக்கிட்டு தான் பாடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலே போதும், உங்களுக்கு மனசுடைய உங்களோட மனசுக்கு பிடிச்சி பாடலை உங்களோட குரலில் பாடலாம். அதுக்காகத்தான் உங்கள் குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கு. பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்த நேரில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட குரலை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் போடுற மியூசிக் அந்த பாட்டை கண்டுபிடிச்சி அந்த பாட்டை பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257039. பாடுவர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்களுக்கான முதல் பாடலுக்கான மியூசிக் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். அந்த இசையை கேட்டுட்டு ஆஹா இது எனக்கு தெரிஞ்ச பாட்டாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் கலந்துட்டு அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அந்த முதல் பாடலுக்கான இசை இதோ.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஆஹா. எல்லாம் கேட்டு கேட்டு பழக்கம். ஆஹா, ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப பாட்டு பாடுறீங்களா? சொல்லுங்க.
1: ஆரம்பமானது மனித இனம், ஆரம்பமானது மனித இனம். மறந்து போயிட்டேன்.
0: மறந்து போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு சில வரிகள் பாடினீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நவது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது உங்களால.
1: சில பாட்டு அப்படியே மைண்ட்ல நிக்கும் மேடம்.
0: சில பாட்டு மைண்ட்ல நிக்கும். அப்ப உங்க மைண்ட்ல நிக்காத மாதிரி ஒரு பாட்டு எடுத்து நாங்க ப்ளே பண்ணோம், கரெக்டா?
1: ஆமா
0: ஆமா,
1: ஆமா
0: சரி. அப்ப
1: மேடம்.
0: அடுத்த வாட்டி அந்த மாதிரி மைண்ட்ல நிக்காத பாட்டை எடுத்து உங்களுக்கு போடுறேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கல. இப்ப கண்டுபிடிச்சு
1: நான் ஒரு
0: சூப்பரா
1: பாட்டு பாடுறேன்
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: மேடம்.
0: கண்டிப்பா பாடுங்க.
1: சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு, தம்பிகளே தங்கைகளே, தேரில் எண்ணெய் ஏற்றுங்கள், உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு, தேங்க்யூ.
0: அழகா அந்த குயிலே இறங்கி வந்து பாடுற மாதிரி சூப்பரா பாட்டு பாடிங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றிமா.

எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலையை 101 கேட்டுட்ருக்கீங்க. ஒருத்தவங்களோட பேரை சொன்ன உடனே, அட இவங்க ரொம்ப நல்லவங்க, அன்பாக பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு நமக்கு உடனே ஒரு குணம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட பேரை சொன்ன உடனேயே உங்களை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், உங்களோட நண்பர்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இவங்க கிட்ட இந்த ஒரு குணம் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான குணம் என்ன? அது உங்களோட அன்பா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், நிதானமா இருக்கலாம், உதவக்கூடிய மனப்பான்மையா இருக்கலாம், உங்களுக்கே உங்ககிட்ட பிடிச்ச ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தை கூட மற்றவங்க இவங்க கிட்ட இந்த குணம் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம், அந்த குணம் என்ன? உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது எந்த குணத்தை அப்படிங்கிற உங்கள் சார்ந்த அந்த குணத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில 2602040 மற்றும் 2209072 மற்றும் ஒரு அலைபேசி 8903225703 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதும் அந்த குணத்தை எங்களோட சொல்லுங்க. குமரி பண்பலை 101 கேட்டுட்ருக்கீங்க. இது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேருக்காக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பாடல், எந்த பாடல், அந்த பாடலினுடைய இசையை நாம இப்ப நேர்களுக்காக கேட்டுடலாமா?

0: குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? களியக்கா விலை லில்லி மேம் சொல்லுங்க.
1: படம் வந்து
0: அழகா பாடுறீங்க. உங்களோட பேர் இன்னொரு முறை சொல்லிருங்க. லில்லி. ஆஹா, அழகான பூ பூ வச்சிருக்கீங்க. அதாவது படத்தோட பேரும் ரோஜா, உங்களோட பேரும் லில்லி. அழகா இருக்குல்ல? சரி பாடுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டு நிகழ்ச்சியில பாடலாம். பாடலீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இருந்தாலும் நிகழ்ச்சியில கலந்துட்டு இந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்களா, அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.

குமரி பண்பலை நூற்றுவன்லேருந்து பாடு ஒரு பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய நேரலை சந்திக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நேரலுக்கான அடுத்த பாடலுக்கான இசை இதோ.

0: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆரோக்கியபுரத்திலிருந்து மினி பேசுறேன்.
0: மினி, சொல்லுங்க, பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரிக்கி கூட மியூசிக் போடுறீங்களா?
0: இன்னொரு முறை மியூசிக். இது உங்களுக்காக வருது. கண்டுபிடிச்சிங்களா? மினி
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.
1: நீ இவன்

0: ஏன் அவ்வளவுதானா? அழகா பண்ணீங்க நிஜமாவே.
1: அப்படியா?
0: ஆமா சூப்பர். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி மேம்.
1: ஓகே.

0: குமரி பண்பலை நூற்றி ஒன்றிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுச்சுக்கீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல இருந்து இசையை ஒலிபரப்புவோம். அந்த பாடலின் இசையை கேட்டு அந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நிகழ்ச்சியில் கலந்துட்டு அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலாக இருந்தால் அந்த பாடலிருந்து சில வரிகளை நீங்கள் பாடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலாம். நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த இசை

0: பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: பார்வதிபுரம் ரேணுகா பேசுறீங்களா? இசைய கேட்டீங்களா? வெண்ணிலவே. ஆ, என்ன பாடுங்க இன்னொரு வாட்டி.
1: வெண்ணிலவே வெண்ணிலவே உன்னை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் உன்னை பார்க்கும்.
0: அச்சச்சோ, அதாவது நீங்க பாடினதை விட அந்த ஃபைனல் டச்ல ஒரு ஸ்மைல் பண்ணிக்க பாத்தீங்களா, அது இன்னும் கியூட்டா இருந்துச்சு. இன்னொரு முறை முதல்ல இந்த பாட்டை பாடுங்க.
1: வெண்ணிலவே வெண்ணிலவே இனை தாண்டி வருவாயா.
0: நன்றி நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரலுக்கு மறிப்பான்பலை 101 குரல் இது. நேரலே உங்கள் வீட்டில் குட்டி சுட்டி குழந்தைங்க இருக்காங்க, அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க இல்லை நல்லா பேசுவாங்க, அவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு களம் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? அதுக்காக தான் நமக்கு மறிப்பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி வழங்கிட்டுருக்கு. இன்று 8:00 இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான பேச்சு திறமை அல்லது பாட்டு பாடுற திறமை, இந்த

திறமைகளை வந்துட்டு நிகழ்ச்சியில கலந்துட்டு வெளிப்படுத்தலாம். 2602440 மற்றும் 2907722 இதற்கான இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257339 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சுட்டி குழந்தைங்களுடைய திறமையை உலகக்கு வெளிக்காட்டம் செய்யுங்க. பாடுவர் பாடலாம் நேர்களை நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த இசை என்ன இதோ வருகிறது.

0: கால் டிரைவர் மாடத்தனே யார், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் யார், எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: பூதப்பாண்டிலேருந்து முத்துலட்சுமி.
0: பூதப்பாண்டி முத்துலக்ஷ்மிமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தேவதையை கண்டேன்,
0: பாருங்க.
1: தேவதையை கண்டேன்,
0: ஆ காதல் ஆ பாடுங்களேன். தெரியுமா லிரிக்ஸ் தெரியுமா இல்ல தெரியாதா?
1: ஆமா, தேவதையை கண்டேன், காதலை சொன்னேன்.
0: சரி, இந்த பாட்டு தான் பாடுறீங்களா இல்ல வேற ஏதாச்சும்? வேற ஏதாச்சும் பாட்டு உங்களுக்கு பாட ஆசை இருக்குன்னா இந்த பாட்டு பாடலாம்.
1: இந்த பாட்டு தானம்மா?
0: ஆ இந்த பாட்டு தான், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: தேவதையை கண்டேன், காதலை வளர்ந்தேன், மனதுடன் கலந்து விட்டாய் அப்படின்றதா வரும்.
0: ஓகே ஓகே, நீங்க வேற ஏதாவது
1: பாட்டு பாடட்டா?
0: ஆ கண்டிப்பா பாடலாம், பாடுங்க.
1: பூ வண்ணம் பால் வண்ணம் பழத்தட்டு பூங்கி

0: ஆக வேண்டும் அம்மா. தாயென்றும் சேயென்றும் தந்தை என்றும் ஆவோமா. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஊர்கோலம் போவோமா, உள்ளம் அங்கே தேடுதம்மா.
1: நன்றி.

0: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு, அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நேரம் இப்பொழுது 11:53 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்களுக்கான

0: நிகழ்ச்சியில் இணைய மாட்ட நேயர் வணக்கம்.
1: தைமாமா பேசுறேன்.
0: உங்களோட பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களோட பேரு ஊரு சொல்லுங்க. சுங்கான் கடை ரைமா பேசுறீங்க. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டு பாடுறீங்களா? நெக்ஸ்ட் பாடுறீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றிமா.
1: நன்றி.

0: குமரி பண்பலை 101 நேர்கள் இதுவரை கேட்ட ரசித்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்களை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. நம்ம குமரி பண்பலை 101 இதுக்கப்புறம் உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல்லும் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடைந்த பற்களை எப்படி சரி செய்யலாம் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலையில் உங்களை அடையாளம் காட்டும் ஒரு குணமாக நீங்கள் கருதுவது. 1:55, 2:15 திரை இசை. 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பகுதியில் குயில் பாட்டு, நேயர்களின் கவிதை தொகுப்பு. 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் போராங்கோடு சி டார்வின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபி பகுதியில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேர்விருப்ப நேரலை, 11 மணிக்கு மன

அரசமயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நீங்கள் கருதுவது எந்த குணம் அந்த தலைப்புல தோழியர் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, இதுல உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம். நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257309. குமரி பண்பலை 101 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: under the agreement, accounting for around 97% in terms of trade value. The U.S. military has said it attacked a boat suspected of being involved in drug smuggling in the Caribbean Sea, killing four people. The strike was carried out yesterday as the Trump administration continues its campaign against alleged drug traffickers in Latin America. According to the U.S. Southern Command, the vessel was targeted along a known smuggling route. However, the military did not provide evidence that the boat was carrying drugs. The latest attacks takes the reported death toll from the U.S. military boat strikes to at least 235 in 70 operations since September last year. India concluded its campaign at the 2026 Asian Games in Aichi, Nagoya, with 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze, finishing fourth in the overall standings. India's campaign produced a series of landmark achievements across disciplines. Benchmark domestic equity indices were trading around 0.2% up in the forenoon session today. The Sensex rose 175 points to 72,085, while the Nifty added 50 points to 22,472 when reports last came in. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. IMD said conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from most parts of Marathwada and Vidarbha. And with that, we end this news bulletin.
1: மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பகல் 12:10. மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாத பாடல்கள் இப்பொழுதுல இருந்து 12:40 வரைக்கும் நம்ம குமரி பண்பலை 101 நம்ம கேட்டு ரசிக்க போறோம். மதிய வேளை மயக்கும் வேளையில் அட்டகாசமான திரைப்பட பாடல்கள் உங்கள் வானொலி வழி உங்கள் இல்லத்திற்குள் வர காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் நிழல்கள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவின் இசையில். காலை மதியம் மாலை இந்த மூணு பொழுதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் எது அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவங்க மாலை நேரம் தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? காலையில எழுமணுன்னே ஒரே பரபரப்பா இருக்கும். வேலைக்கு கிளம்பணும், ஆபீஸ் போகணும், அந்த மாதிரி பரபரப்புல இயங்கிட்டு இருப்போம். மத்தியான நேரத்துல நம்மளோட வேலைகளை நம்ம பிஸியா இருப்போம். ஆனா மாலை நேரம், அதாவது ஈவினிங் டைம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த ஓட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நிதானமா நம்மளால இருக்க முடியும். ஒரு காஃபி அல்லது ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சாயங்கால நேர காற்றை சுவாசிச்சுட்டு அந்த சாயங்கால நேரத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா சாயங்கால நேரத்துக்கு உரித்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதானம். வெளியில போயிட்டு இந்த நிதானத்தோட வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல ஒரு அழகான காட்சி, அதாவது அந்த மாலை நேரம், அந்த காலை நேரம் நிறைவு பெற்று அந்த மாலை நேரம் வரும்பொழுது அந்த வானத்துல இருக்கக்கூடிய நிறங்களும் மாற்றமடைஞ்சு ஒரு அழகான பொழுதாக இந்த மாலை பொழுது இருக்கும். நல்ல நல்ல காட்சிகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூர் போய் சுற்றுலா போய் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் எடுத்து வீட்டுக்கு வெளியில் அந்த வானத்தை வந்து பார்த்தாலே போதும். 5 மணி, ஒரு 5 மணி இல்லை 6 மணி அந்த டைமில் வெளியில் வானத்தை வந்து பார்த்தாலே போதும். அவ்வளோ அழகான கண்ணுக்கு இனிமையான காட்சி நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அந்த அதுக்காக உங்களோட நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பொழுதோட இப்போ இந்த இனிமையான பாடலை கேட்கலாமா?

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: ஏத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டுட்ருக்கீங்க. இது மரம் நனையும் மதுரம் மழை தேரல் சுவையில் சாரல் இசை. மறதி அப்படிங்கறது சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக கூட அமையும். குறிப்பாக நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் சேராமல் இருக்க இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே நேரத்தில் சில கசப்பான அனுபவங்களும் வரலாங்க. அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசுக்கு தான் பாரம். அதனால நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், சில விஷயங்களை மறந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மனசு லேசாகும், வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அழகாகும். அதனால மறதி அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் கெட்டது கிடையவே கிடையாது, சில நேரங்களில் அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வரம் மாதிரி. கெட்ட விஷயங்களை மறந்துடுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனசு எதை சுமக்கணும் எதை விட்டுடணும் அப்படிங்கிறதுலேயே நம்மளோட வாழ்க்கையோட அழகும் கலந்துருக்கு. மறக்கணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் மருந்து தேவைப்படாது, ஒரு பார்வையே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான வரிகளை இந்த பாடலில் கேட்கலாமா? உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலின் இசை இளையராஜா.

0: பேப்பரில் போதுஞ்சோ இல்லைனா டிஷ்யூவில் போதுஞ்சோ கொண்டு வரக்கூடாது. இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த விழுந்த பல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து மெயினாக நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான் பால் இருக்கும். தனித்த பாலில் வந்து நீங்கள் இந்த பல்லை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர்றது நல்லது. ஏன்னா எதனால அப்படின்னா பல் வந்து ட்ரை ஆக ஆக ஆக நம்ம பல்லில் இருக்க வைட்டல் செல்ஸ், உயிரோடு இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகும்போது அது வந்து மெதுவாகவே செத்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பல் சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வித்இன் 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட் விழுந்த பல்லோட நீங்கள் போனீங்க அப்படின்னா டென்டிஸ்ட் வந்து அந்த பல்லை வந்து கிளீன் பண்ணி அப்புறமா உங்கள் விழுந்த அந்த இடத்துலையே அந்த பல் எங்கேருந்து அந்த பல் வந்து அந்த எம்டி ஸ்பேஸ்லேயே அந்த பல்லை வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு கம்பி போட்டுருவாங்க, ஒரு சின்னதாக ஒரு கம்பி போட்டுருவாங்க. இந்த கம்பியை வந்து மினிமம் 6 வீக்ஸ் வரைக்கும் இந்த கம்பியை வந்து போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளாடி அந்த எலும்பும் இந்த பல்லோட வேரும் ஒட்டுற வரைக்கும் இந்த கம்பியை வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். அதாவது பல் வந்து அங்கே ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த கம்பியை போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து சண்டை போடுவாங்க, விழுந்துருவாங்க. ஸோ அதனால பல்லு வந்து எல்லாம் கீழே முழுசா அப்படியே பல்லு வேரோட விழும். ஸோ அந்த டைம்ல வந்து குழந்தைங்க பேனிக் ஆகி டீச்சர்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ யார்ட்டையுமே சொல்லாம அந்த பல்லை வந்து அப்படியே பேப்பர்ல எங்கேயாவது பொதிஞ்சு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்காம ஒரு மீடியம் எப்பவுமே வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நம்ம அவைலபிளா வச்சிருக்க வேண்டியது. பட் ஒரு மீடியம் நமக்கு வந்து இப்போ ஃபார்மசில எல்லாம் கிடைக்கும், HBSS சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன். அதுல வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டென்டிஸ்ட்கெல்லாம் பல்லை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பல்லை வந்து கீழே விழுந்திருக்க பல்லை வந்து நீங்க எடுக்கும் போது பல்லோட கிரௌனை பிடிச்சுதான் நீங்க அந்த பல்லை தூக்கணுமே தவிர வேற வந்து நீங்க பிடிக்கவே கூடாது, வேற வந்து தொடாம, அதுவும் இல்லாம பல்லை வந்து கழுவவே கூடாது. நீங்க வந்து ரன்னிங் வாட்டர்லயோ டேப் வாட்டர்லயோ அலசி கழுவியோ பிரஷ் பண்ணியோ எல்லாம் கழுவவே கூடாது. நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே எடுத்து உங்களுக்கு என்ன மீடியம் கிடைக்குதோ, ஏன் தேங்காய் தண்ணியில கூட நீங்க வந்து அந்த விழுந்த பல்ல கூட போடலாம், தேங்காய் தண்ணியோ இல்லைன்னா உங்க நாக்கு கடியில கூட நீங்க அந்த பல்ல வந்து வச்சிருக்கலாம். நீங்க எவ்வளவு மாய்ஸ்டா அப்படி அந்த பல்ல வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ, ட்ரை ஆகாம பாக்குறீங்களோ, அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து இந்த பல்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா இதோட சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்கும், இந்த பல்லு வந்து நிரந்தரமா நமக்கு வந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் எதுவுமே ப்ரெடிக்டபிள் கிடையாது. ஸோ உங்க பாடியோட கண்டிஷன் அண்ட் உங்க இம்யூன் சிஸ்டம் எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த பல்லு வந்து திரும்ப சேருமா இல்லையாங்கிறது நம்மளால முடிவு பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், பால் பல்லும் விழுந்து போனா நம்ம இந்த மாதிரி திரும்ப வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் டூத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்றது நல்லது.
1: உடைந்த பற்களை எவ்வாறு சரி செய்யலாம் என்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
2: பற்களில் பிரச்சனையா?
3: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
3: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
3: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
3: 9751717066.
4: இனிய திரைப்பட பாடல் ஒன்று. சின்மயி உதித் நாராயணன் குரல்களில் வருகிறார் சிவாஜி. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும்
1: குமரி
0: பண்பலை 101.

0: இப்பொழுது 1:01. குமரி பண்பலை 101 இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்,
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்று போதிக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்த திருவருட்பிரகாச வள்ளலாருடைய அவதார தினம் இன்று. ஆயிரத்தி 1823 ஆண்டு அக்டோபர் 5 உதித்தது இந்த அருட்பெரும் ஜோதி. அன்பு குழந்தையாக, இல்லை இல்லை, அன்பே குழந்தையாக உருவாகி வந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று குழைந்த அன்பு வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அனைவருக்கும் இன்றும் 3 உணவினை வழங்கும் வாடா விளக்காக ஒளிர்கிறது. எதிலும் பொது நோக்கம் வேண்டும். சாதி மத இன வேறுபாடுகளை அகற்றி உண்மையான அன்புடன் கொல்லாமை கடைபிடிக்க வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்னும் தாரக மந்திரம் கொண்டு வள்ளலாராக வணங்கப்படுகிறார் ராமலிங்க அடிகள். கந்தக்கோட்டம் முருகன் சந்நிதியில் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடினார் இவர். குழந்தை பருவத்திலேயே நேர்மறை சிந்தனை, உள்ளுவதெல்லாம் உயர்வு என்று பாடிய அவர் கவின் மொழி கேட்ட காஞ்சிபுரம் மகாவித்

பருவத்திலேயே நேர்மறை சிந்தனை, உள்ளுவதெல்லாம் உயர்வு என்று பாடிய அவர் கவின் மொழி கேட்ட காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரே வடித்து விட்டாராம். பன்முக ஆற்றல் கொண்ட ராமலிங்க வள்ளலார் அவர்கள் வடலூரில் சத்திய ஞான சபையை உருவாக்கினார். திருவருட்பாவை படைத்து உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். 6000 பாடல்களை கொண்ட திருவருட்பா 6 திருமுறைகளாக நம்மை இறை நெறியில் வழிநடத்திடும் பாமாலை. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், இவை வள்ளலார் அருளை செய்த உரைநடைகள். எம் மத நிலையும் நின் அருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கின்றேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ? செம்மல் உன் பாதம் அறிய நான் அறியேன் சிறிதும் இங்கு என்னை துயராற்றேன். இம்மதிக்கு அடியேன் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உன்கடன் எந்தாய் என்று திருவருட்பாவில் 6 திருமுறையில் 3639 பாடலில் இறைவனை வேண்டுகிறார் வள்ளலார். எப்பொழுதும் மன அமைதி வேண்டி நிற்போர் வள்ளலார் சுவாமியினுடைய அருப்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்தாலே போதும். அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஆம், எப்பொழுதும் நம்முடைய மனதிலே கருணை இருந்தால் அந்த அருட்பெருஞ்சோதி நம்முள்ளும் தெரியும். முயற்சிப்போமா?

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:24 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே, நேர்லை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இன்னைக்கு உங்களை நினைச்ச உடனே முன்னால நிக்கக்கூடிய உங்களுடைய தனித்த குணம் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். தோழியர் வரிசை கட்டி வந்து அவங்களுடைய நல்ல நல்ல குணங்களை நமக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. பேசிடலாமா? வணக்கம், பெருக. யார் பேசுறீங்கம்மா? வணக்கம்,
1: குமாரி பேசுறேன்.
0: ஆ, குமாரிமா சொல்லுங்க.
1: சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு பிள்ளைங்களோட சேர்ந்திருக்கேன். அப்போ வந்து பாராட்டுற மாதிரிதான் அந்த சமயம் இருக்கும். இப்போ வந்து கல்யாணம் இருந்து வந்து நம்ம ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொருத்தர பார்க்கும் போது வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க பேச்சு தெரியல அது மாதிரி. ஆனாலும் நான் அவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு இப்படி இருக்க கூடாது, இந்த பேச்சு கரெக்ட் ஆயிடல.
0: உங்களுடைய தனித்த குணம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம மத்தவங்களை பத்தி பேசுறதுக்காக இல்ல. சரியா, தவறுகளை சுட்டி காட்டுறீங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய தனித்த குணம். சரி,
1: சின்ன வயசுல வந்து நம்ம ஒரே மாதிரி குணமா இருப்போம்ல. அப்புறம் வந்து இப்ப வந்து வெளியில எல்லாம் போகும்போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா பேசும்போது இது கரெக்டா இருக்கணும், தப்பா பேசக்கூடாது அப்படின்னு டக்குன்னு எடுத்து சொல்லிடுவேன் அந்த இடத்துல அவங்களுக்கு புரியற மாதிரி.
0: சரிமா,
1: அதுதான் எனக்கு ஒரு தனித்தன்மையான குணம். பயப்பட மாட்டேன் அந்த இடத்துல சொல்லது.
0: நேர்மையா அவங்களுடைய தவறுகள்னாலும் சரி என்னன்னாலும் சுட்டி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சகோதரி. நன்றிப்பா, நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம், வருக.
2: ஹலோ,
0: வணக்கம்மா, பேசுங்கம்மா.
2: வணக்கம் மேடம். எந்த நான் குளச்சல்ல இருந்து பேசுறேன். என்னுடைய தனித்திறமை ஒண்ணு சொல்லும் போது, ஒருவர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கூட இருந்து நாலு வேகம், நாலு வர்த்தமானம், நாலு பேச்சு, அன்பா பேசி அவிகளை பேச்சு, அதுதான் என்னுடைய முதல் இது.
0: சரி,
2: அவங்க அவங்களுக்கு திருப்பி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இது பேசினாலும் கூட நான் அவங்களோட மனசு கஷ்டப்படும்படி பேச மாட்டேன். நல்ல மாதிரி நல்ல வர்த்தமானம் சொல்லி அவங்கள்ட்ட நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லி அப்படி முதன்மையாட்டு நான் அதுகளுக்கு எல்லாம் செயல்படுவேன் மேடம். நன்றி,
0: மிக்க நன்றி ராஜஸ்ரீமா.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: தினமும் மாலை 5:02 முல்லைச் சரம்.
3: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
4: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
3: முல்லைச் சரம்.
0: சகோதரிகள், அவங்களுடைய தனித்திறமை அல்லது தனித்த குணம், அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய குணம் எது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வருக, வாங்க, யார் பேசுறீங்க?

0: என்னால முடிஞ்ச உதவி செய்கிறது. அதுதான் எனக்கு பிடிச்ச எனக்கு நல்ல குணம்.
1: சேர்த்துனா
0: இந்த சங்கத்துல நல்ல இறக்கம் உள்ளவங்க, என்ன நானும் யாரை கண்டாலும் நல்லதல் பண்ணுவாங்க.
1: அப்படிதான் பேர் வாங்கிருக்கீங்க.
0: சிறப்பித்தல் நாங்க பிடிக்கும்.
1: சரிங்க,
0: சிறப்பித்தல் அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நல்லா பிடிக்கும். அதையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அவங்க நல்லா சிறப்ப நல்லா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்கம்மா, உங்களுடைய இறக்க சிந்தனை தொடரட்டும்மா. நன்றிம்மா.
0: தேங்க்யூம்மா.
1: வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எது பேசுறீங்க? ராதாம்மா சொல்லுங்க, உங்களுடைய தனித்த குணம் அப்படின்னா எதுன்னு சொல்லலாமா?
2: தனித்த குணம், எடுத்த குணம். அதுக்கப்புறம் உடைகள், நமக்கு ஏண்ட உடை, எல்லோருடைய நகைச்சுவை உடை.
1: எல்லோருடைய நகைச்சுவையா பேசுறது ராதாம்மாவுடைய தனித்த குணம். நன்றிம்மா.
2: அது சந்தோஷமா இருக்கு.
1: நன்றிம்மா, நன்றி, நன்றிம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற குணம் இருக்கிறதே பெரிய விஷயம். நன்றி. வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க, எந்த பேசுறீங்க?
3: கல்யாணத்துல இருந்து கல்யாணி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: என்னுடைய குணம் வந்து யார் தப்பு செய்தாலும் உடனே சொல்லிருவோம்மா. செய்யறது தப்பு, சின்னவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நீ அப்படி செய்யக்கூடாது,
1: என்ன மாத்திரம் பாக்குறீங்க
3: சொல்ல முடியல. அப்ப அந்த நோட்டை வந்து பக்கத்துல உள்ள சார்கிட்ட காமிச்சேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு பாத்து சொல்லுங்க சார் அப்படின்னு. மேக்ஸ் தான் ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னாரு. சார் ஹெச்எம் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வைக்காரு, எனக்கு கஷ்டமா இருக்கு சார், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நீங்க சொல்லலன்னா சொல்லியாச்சு சார் அப்படின்னு இருக்காங்க.
1: சரிம்மா, பொங்கி எழுந்துருவீங்கன்னு தெரியுது.
3: முடியலம்மா, பட்டனுக்கு யாரு யாருன்னு பாக்க மாட்டேன்.
1: சரிம்மா, சரிம்மா,
3: சொல்லிடுறேன்.
1: மிக்க நன்றி கல்யாணிம்மா, உங்களுடைய வித்தியாசமான குணத்தை கரெக்டா சொல்லிருக்கீங்க. நன்றி,
3: நன்றிம்மா.
1: வணக்கம், வருக.
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
4: ராஜாஜி கதிரேசன் மடனிவிலையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
4: மேடம், என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய தனித்தன்மைன்னு சொல்லும் போது நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கிறது என்னுடைய தனித்தன்மை மேடம். அது வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு விதத்திலயும் நான் வந்து நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன்.
1: சரிம்மா.
4: அதுல யாராவது அதுல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு பண்ணாலும் எனக்கு பிடிக்காது.
1: சூழ்நிலையிலயும் அப்படி இருக்க முடியுதா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. வணக்கம், வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: சொல்லுங்கம்மா திலகவதிம்மா.
1: எந்த ஒரு ட்ரெயின்
0: ஃபார்வர்டா இருக்கிறாங்க அப்படின்னா திலகவதி அம்மான் சொல்லிடலாம்ல. சரி சரிம்மா, நன்றி. கேக்குறது ஆஹா, சரிங்க சரிங்க சகோதரி, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, ஆனால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் இல்ல, ரொம்ப அழகா அமைதியா மத்தவங்க சொல்றத கேப்பீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி
1: நன்றி.
0: நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் உங்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு தனித்த குணம் இருக்கும், அதை நீங்க நம்முடைய பண்பலையோட பகிர்ந்துக்கோங்கன்னு தான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். தோழியர் அவங்களுடைய குணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், வருக.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
2: யார்? பாண்டி முத்துலட்சுமி.
0: முத்துலட்சுமிமா சொல்லுங்கம்மா, உங்களுடைய தனித்த அடையாளப்படுத்தக்கூடிய குணம் என்ன?
2: தனித்த அடையாளம் நான் பேசுறதுதான்.
0: பேசுறதுதான்,
2: பேசுறது. ஏன்னா நமக்கு கடவுள் வந்து பேசுற தன்மைய நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் தந்திருக்காங்க. அதனால நான் வந்து சும்மா நம்ம பஸ்ல போகும்போதோ அப்படி இல்லாம போகும்போது நம்ம எங்கேயாவது கியூல நிக்கிறோம், பக்கத்துல உள்ளவங்க ஏதாவது பேசும்போது நானு அப்படியா அப்படின்ட்டு அவங்க அவங்க சொல்றத கூர்ந்து கேக்குற தன்மை. இது நம்ம ஏதோ அவங்க சொல்றாங்க சும்மா நம்ம கேப்போம் அப்படி கிடையாது. அவங்க அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் நல்ல இருந்தாலும் நம்ம அதுக்கு இடன்பாடாட்டு அப்படி பேசி பேசுறது, மற்றபடி எல்லாத்தையும் அன்பா இருப்பேன். அதுதான்.
0: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சகோதரி, நன்றி. நன்றி
2: நன்றிம்மா.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: என்னது
0: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேபை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: நேரம் 1:42 ஆயாச்சு. உங்களை நினைச்ச உடனே முன்னால நிக்கிற உங்களுடைய குணமா நீங்க எதனை உணர்கிறீர்கள் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தோம். தோழியர் அடுக்கடுக்கா வந்து நிறைய பதில் அப்படி சொல்லி கொட்டிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிச்சயமா நமக்குள்ள எப்படி ஒருத்தருடைய பேரை சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சோன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு தனித்த குணம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதே மாதிரி நம்மை அடையாளப்படுத்துவது என்ன அப்படிங்கறத சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரலையாக தான் இது அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தோழியர் சொன்னாங்க, நாங்க ரொம்ப அன்பா இருப்போம், கேட்காமலே உதவி செய்வோம் அப்படின்னாங்க. ஒருத்தருடைய முகம் அப்படின்னு ஞாபகம் வரும்போதே அவங்களுடைய குணமும் சேர்த்து தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம், அது மட்டும் இல்ல, நம்மளால உதவி செய்ய முடியணும் அப்படின்னா முடியாட்டா கூட, நம்மளோட காசால கொடுக்க முடியாட்டா கூட நல்ல வார்த்தைகளை சொல்வது, அதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்மளோட அவங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால உதவி செய்யணும். அதே நேரத்துல அன்பான வார்த்தைகள், அவங்களுடைய காயங்களை அந்த ரணங்களை போக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னா நிச்சயமா அதுவே அவங்கள தாங்கிறதுக்கான முதல் தளமாக அமையும். அதே மாதிரி எந்த ஒரு சூழல்லையும் நேர்மையை விட்டு கொடுக்காத ஒரு குணம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்துகிட்டாங்க, ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. எந்த தருணத்திலையும் நம்முடைய நேர்மையை உண்மையை நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுவே நம்முடைய எண்ணத்திலையும் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி உயர்வை கொடுக்கறதோடு காலங்காலமா நம்மளை அடையாளப்படுத்தவும் செய்யும், நம்மளை காக்க

கவும் செய்யும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அந்த குணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய குணத்தை பத்தி நிறைய பேசி சிந்திக்க வைத்த அன்பு தோழியர் அனைவருக்கும், நிகழ்ச்சியை குமரி பண்பலை நூற்றொன்றின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக வணக்கங்களும் நன்றியும். நிறைவாழ்வு அப்படிங்கிறது நமது புத்தி உணர்வு செயல் அத்தனையும் ஒரு சேர அனைவருக்கும் நன்மையானதாக அமைவதுதாங்க. அதுவே நம்முடைய மன அமைதியை நமக்கு தரும். இந்த பிரபஞ்சம் நமக்கு கைமாறி எதிர்பாராத உதவி செய்யறது அப்படிதான் இல்லையா? நன்மைகளால இந்த உலகம் முழுவதும் நிறையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கி பாமலின் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பாவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு முன்னெடுத்து செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தாவேக, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின்

0: வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுரேகா.
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வரப்பட்டன.
0: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9 தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சிப் பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
4: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அதன் மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும், அடுத்த 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்து

0: அவர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவர்களிடம் இதுதொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்பு படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: குமரி பண்பலை 101 இப்பொழுது இனிய திரைப்பட பாடல் ஒன்று. தங்கமகன் படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியது. தனுஷ் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: of corruption against Punjab Chief Minister's office. And IMD forecasts heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. With that, we end the midday news.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

நேரம் 2:15. மதிய வேளையில் இதயம் சுகிக்க இனிய திரைப்பட பாடல்களை தர வருகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் திரை இசை. முதல் பாடல் ராகம் தேடும் பல்லவி. இந்த படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, எழுத்தும் இசையும் டி ராஜேந்தர்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமர்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: நேரம் இப்பொழுது 2:21. அடுத்து வரும் பாடல் உயிருள்ளவரை உஷா. இந்த படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடியது. எழுத்தும் இசையும் T. ராஜேந்திரன்.

ஆ தவசி நல்லூர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. கிருஷ்ணன் பிறப்பு அப்படின்னு தலைப்பிட்டு, கிருஷ்ணன் பிறப்பு கீர்த்தி மிகுந்த சிறப்பு, கீதையை அறிவிப்பு, காலத்தை கணிப்பு, அநீதியை அழிப்பு, நீதி தர்மம் வளர்ப்பு, எல்லாம் அவர் படைப்பு, எப்பவும் அவரின் காப்பு, இறைவன் கிருஷ்ணனை வணங்கி கொண்டாடி மகிழ்வோம், கிருஷ்ணன் பிறப்பு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது குட்டி கவிதை. அந்த கவிதைக்காக இதோ பாடல் வருது. தசாவதாரம் படத்திலிருந்து சாதனா சர்க்கம் கமலஹாசன் பாடியிருக்காங்க. வாலிவரிகளுக்கு இசை ஹிமேஷ் ரேஷ்மையா. இதோ பாடல் முகுந்தா முகுந்தா அப்படின்னு அவருக்காகவே இந்த பாட்டு உங்களுக்காகவும் இதோ கேளுங்க.

0: பி கொடுத்திருக்கக்கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதைப் பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

தித்தைக்கும் தேன் சுவையில் நம்முடைய நேயர்கள் எழுதி அனுப்பியுள்ள கவிதைகளை குயில் பாட்டு நிகழ்ச்சி வழியாக கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கும் உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. அடுத்த கவிதை யாருடையது அப்படின்னா, கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும், இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை இந்த நேயர் தான் நிறைய கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அடுத்த தொகுப்பு இது. நினைவில் வைத்து கனவில் காண்பது அல்ல அன்பு, நட்பு. மனதில் நினைவை வைத்து மரணம் வரை தொடர்வதுதான் நட்பு. மலர் நினைவுகள் மலரட்டும், மனதில் பாரம் குறையட்டும். கோடி செல்வம் சேர்ந்தாலும் கூட ஒருவன் நண்பனாவான். இருளில் ஒளியாய் வருவான், கண்ணீர் துடைக்கும் விரலாவான். கவலைகளை மறக்கும் மருந்து அவன், சொந்த பந்தம் மீறியது தூய இந்த நட்புரிமை. மண்ணில் விழுந்த மழை துளி மரங்களுக்கு தந்த உயிர் வழி. காற்றின் கைகளில் ஆடும் இலைகள் பூமியின் இதழ்களில் புன்னகைகள், இதுவே பசுமை தாலாட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த குட்டி கவிதை மேக ஊர்வலம். வானத்து காற்றில் மிதக்கும் மேகம், வண்ணங்கள் மாறும் மாயாஜாலம், தாகம் தீர்க்கும் தாயாய் மாறி, மண்ணில் பொழியும் குளிர்ந்த மாறி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கவிதை இயற்கை. தினமும் எழும் சூரியனை உன்னை யார் எழுப்புகிறார்கள்? துணையே இல்லாத நிலவே யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய்? மழையாய் பொழிகிறாய் வானவில்லே அப்படின்னு. ஏடு வண்ணத்தில் யாருக்காக நீ பறந்து அமைகிறாய் அப்படின்னு கேள்வியோட முடிச்சிருக்காங்க. அடுத்து இவரது நிறைவான கவிதை. என்ன கவிதை? நீல கடல் போல் பறந்து விரிந்திருக்கும் நீலவானமே, எல்லையற்ற நீல பரப்பும் வெண்மேக கூட்டங்களும், காலையும் மாலையும் மாறும் வர்ண ஜாலங்களும், வானத்தின் அழகு, இரவில் நட்சத்திரங்களாய் ஒளிரும் விண்மீன்களும், இயற்கையின் மேகங்கள் மூடும் அழகிலே மனம் மயங்குது அமைதியிலே அப்படிங்கிறாரு. நிச்சயமாக அந்த மேக ஊர்வலம் இதோ உங்களுக்கு பாடலாக வருது, இதையும் கேட்டு ரசியுங்க. உங்களுக்கான அந்த பாடல் எந்த படத்திலிருந்து? ஈரமான ரோஜாவே இந்த படத்திலிருந்து மனோ சுனந்தா குரல்களில் வருது. புலவி பித்தன் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கல்விக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேயர்களிடம் கவிதை வாசம் காற்றலையில் பரவ வலம் வருகிறது. குயில் பாட்டு குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 3:55. இரணியிலிருந்து புவனா பாரதி இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. இசை அப்படிங்கிற தலைப்பில், மொழி அறியாத போதும் இதயம் அசைக்கும் இசை, அது வேறு வழி அழியாது பதறும் வேளையிலும் இதம் சேர்க்கும், தன்னை மறந்த போதும் தாளம் போட வைக்கும் இசை, அது உண்மை அமைதி நிதானம் மனதோடு பெற வைக்கும், இறைத்தன்மை மலர பக்தி நெறி வளர்க்கும் இசை, அது குறையாத சினம் தொலைய வழிவகுக்கும், பரவசம் நெஞ்சோடு மலர சுகம் சேர்க்கும் இசை, அது

அது பரசுகம் தரும் பண்பு வளர்க்கும், பக்குவம் தரும் பாதை அதுவே இசை. அது செவிக்கும் மதிக்கும் உயிருக்கும் உரம் சேர்க்கும் நாத வெள்ளம். கவியோடு இசையோடு கரைவோம் வாருங்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யவரது கோபுர வாசலிலே இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், வாலி வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: காற்றும் வானும் கூறும் கருணையின் கவிதையாய் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்தது நம் கருத்தை கொள்ளை கொண்டது குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது இன்றைய தேநீர் நேரம். வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு மற்றும் சுங்கச்சாவடி சீர்திருத்த பணிகளுக்கு

0: உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி ஏற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: குட் ஈவினிங் கன்னியாகுமரி. ஏன் இனிமையாய் வாழ்வின் நன்மையாய் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது மாலை மணி 4:02. நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்போம்.
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம், சமூகத்தின் பலவீனமான பிரிவினர்களுக்கு மலிவான வீட்டை வழங்குவதே பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் நோக்கம். மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொந்த வீடு இல்லாத, பொருளாதாரத்தில் நலிந்த கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெயரிலேயே வீடுகள் வழங்குவதே இந்த திட்டத்தின் உன்னதமான அம்சமாக திகழ்கிறது. பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று தொடங்கப்பட்டது. குடிசைகளை மறுசீரமைத்தல், பொது தனியார் துறைகளுடன் இணைந்து மலிவு விலையில் வீடு கட்டுதல் ஆகியன பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் செயல்பாடுகளாக உள்ளது. 20 தவணையில் வீட்டு கடனில் 6.5% வரை வீட்டு மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொழில்நுட்பத்துடன் நிலையான வீட்டை கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை என்றே கூறலாம். கட்டப்படும் வீடுகளில் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரைத்தளம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மொத்தத்தில் வாங்கும் வீடுகளுக்கு பாதுகாப்பு நிலையாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகள் 25 சதுர மீட்டர்கள் கொண்டதாக இருப்பது இனிப்பான செய்தியும் கூட. 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளோர், குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் அதாவது லோ இன்கம் குரூப் என்றும், 3 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் அதாவது இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்றும் பகுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான வட்டி மானிய தொகை 2,67,200 ரூபாய். பல்வேறு வகையிலான இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏதும் இல்லாமல் இருக்கும் வகையில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு உகந்ததாக கட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மூலமாகவும், சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும், அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகளின் தரம் உறுதி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இலவச குடிநீர் வசதி, மின் இணைப்பு,

இயற்கை எரிவாயு இணைப்பு போன்ற பல்வேறு வசதிகள் கொண்ட இவ்வீடுகள் குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும் பயனாளிகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க வந்த திட்டம் என்றே கூறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு PMAY.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம்.

நேரம் மாலை 4:06. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

தித்திக்கும் மாலை பொழுதில் இணைவோம் குமரி பண்பலை 101 திரை இசையோடு. சில்லென சிறு துளியாய் மனதில் இசைக்க வருகின்றது தித்திக்குதே திரைப்பட பாடல். வைரமுது வரிகளில் வித்யாசாகர் இசையில், சுஜாதா மோகன் குரலில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசையில். தித்திக்கும் தீ எங்காவது கேட்டதுண்டா? இதோ வருகிறது கேளுங்கள் திருடா திருடா திரைப்பட பாடல். 1500 வரிகளில் ரகுமான் இசையில் ஜார்டன் நோவல் ஜேம்ஸ் பாடிய பாடல் இதோ.

நேரம் இப்போது 4:18. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தித்திக்கும் திரை இசை. சுட்டாலும் தித்திக்கும் தீ, அது எந்த தீ? இதோ பதில் வருகிறது. பாலி வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து சயனுராவுடன் இணைந்து பாடிய சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நான்கு 25 நிமிடத்தில் இருந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையில். மாலை மங்கும் நேரம், மனதில் தீயை பரவி வெளிச்சமூட்ட வருகின்றது பாவிஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். பிராங்கோ சத்யன், ஆரப் ராஜு, சுஜித்ரா பாடிய மாற்றான் திரைப்பட பாடல்.

குமரி பங்களை நூற்றி கேட்டு ரசித்தோம் தித்திக்கும் திரை இசை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை வகுக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெசராத், ஜெர்மனியின் பீட்டர் ஹெஜ்மேன் மற்றும் ஜியார்க் நேகல் ஆகியோருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்க பணபலத்தை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு

0: பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியேற்றுள்ளவர்கள் சட்டவிரோதமாக அப்பதவியில் அமர்ந்திருப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ள குற்றச்சாட்டை தாவேகா ஏற்றுக்கொள்கிறதா என்று பிஜேபி கேள்வி எழுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை தாவேகா அரசு கூடுதல் விலையில் கொள்முதல் செய்வது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் கூடுதலாக டயாலிசிஸ் மையங்களை தாவேகா அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகையில் பெய்த கனமழை காரணமாக படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: அந்தி மாலை பொழுது 5:02. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் பேசும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்று வெளியாகி இன்றும், இன்று வெளியாகி என்றும் நம் மனங்களில் மனம் வீசும் பாடல்களை கேட்டு ரசிப்போம். வாருங்கள் முலைச்சரத்தில். முதல் பாடல் சிஸ்டீஸில் வெளியான குமுதம் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், கே ஜமுனா ராணின் குரல்களில் வர இருக்கிறது. மாலை மாற்றி மனதோடு மனம் இணைந்த பின்னே என்றும் அன்பில் நிலைத்திருப்போம் என் கண்ணே.

அந்திமாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருவது 70s பாடல், இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில், பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து. தேனுண்ட வெண்டாய் மனம் உன்னோடு மதிமயங்கி வட்டமிடுகிறதே.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய.
1: நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 5:15. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வெளியான பாடல்களையும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். நிகழ்ச்சியில் இனி வருவது 80s பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரலில். என் ஆசைகள் யாவும் உந்தன் மீது, உன்னோடு காலம் யாவும் வாழ, என்னோடு எப்போது வந்து சேர்வாய் மானே?

0: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது புதுமொழி. ஆனால் சொல்லப்போனால் குமரியின் கிராமங்களில் தென்னை இல்லாத வீடுகள் இல்லை என்றேதான் சொல்ல வேண்டும்.
1: சீனி போட்டு நீ திங்கு செல்லமாய் பிறந்தவளோ.
0: குமரியின் முக்கிய சாகுபடி பயிர்களில் ஒன்று தென்னை. தென்னையின் விளைச்சல் ஊடே வேறு என்ன பயிர்கள் வளர்க்கலாம் கேளுங்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆம் நேர்களே, இன்றிரவு நம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னையில் ஓடு பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பேராங்கோடு சி டார்வின் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, இன்றவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

அந்திமாலை பொழுது 5:22 நினைவிருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முல்லைச்சரத்தில் அன்று வெளியான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வெளியான பாடல்களையும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். முல்லைச்சரத்தில் வருவது

90's பாடல் கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிச்சரண், அனுராதா ஸ்ரீராம் குரலில். நான் சிறுபிள்ளை என்று நினைத்திருந்தேன் அன்று, அது பிழை என அறிந்தேன் இன்று உன் வரவால்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: அந்திமாலை பொழுது 5:29. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசிக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இணைந்திருக்கிறோம் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் அன்று வெளியான பாடல்களை கேட்டு இன்று வெளியான பாடல்களை கேட்கப் போகிறோம். நேர்களே, இனி மனம் வீச காத்திருப்பது 2K பாடல்கள். 2K பாடல்களில் முதலில் வருவது ஹே ராம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஹரிஹரன் ஆஷா போஸ்லே பாடிய பாடல். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் அறிந்தேன் என் மன்னவன் நின் வரவாள்.

மனதை மயக்கும் மொழி மழலை மொழி, உயிரில் உறையும் மொழி மழலை மொழி. மழலை மொழியில் மெய் கலப்போமா? ஆவணர்களே, இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. சின்னஞ்சிறு சிட்டுக்களே, நேரலையில் கலந்து கொள்ள அழையுங்கள். நம் குமரியின் முன்னிணைப்பு எண்ணான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ, அல்லது 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257709 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் திறமையை உலகம் அறிய செய்யலாம். அப்போ மறந்துடாதுங்க, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். அன்று வெளியான பாடல்களை கேட்டுவிட்டு இன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருவது 2005 வெளியான சுக்கிரன் திரைப்பட பாடல், விஜய் ஆண்டனி இசையில், ரஞ்சித் விநாயகா குரலில். எதிரும் புதிருமாய் தோன்றிய உறவு இன்று நீ இன்றி நான் இல்லை என்றானதே.

0: அதான் சொல்லிட்டேன்ல.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் இப்போது 5:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இனிவருது 2K10 பாடல், பரத்வாஜ் இசையில் முகேஷ் ஜனனி குரலில் அசல் திரைப்படத்திலிருந்து. என் கோடைக்காலம் வசந்த காலமாய் பூத்து குலுங்குதே, காரணம் யார் தெரியுமா? வேறு யார், நீதான்.

உங்கள் விருப்ப பாடலை, உங்கள் விருப்ப பண்பலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்ல, வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 15 நம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். ஆம் நேர்களே, இன்றிரவு 15 விளம்பரிகிறது

நிலாமுற்றம் நேரலை நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 04652 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257739 என்ற எண்ணிலும் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அப்போ சந்திக்கலாம் இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலையில். ஐந்து மணி 47 நிமிடத்தில் நின்றிருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையின் 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்து இன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருவது 2K16 பாடல், கோபி சுந்தர் இசையில் வி பிரசன்னா வதனா ஸ்ரீனிவாஸ் குரலில், அஞ்சல திரைப்படத்திலிருந்து. வாய்க்காலாய் இருந்த என் மனதில் உன் அன்பு வைகையாய் பொங்கி வழிகின்றது இன்று.

மொழிகரத்தில் இனி வருவது 2K21 பாடல். அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வன்சங்கர் ராஜா குரலில் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. நட்பான பார்வை, நிதான பேச்சு, இது எனக்கு பிடிச்சு போச்சு.

நேரம் 5:56, இது முல்லைச்சரத்தின் நிறைவு பகுதி. ஆம் நேர்களை, முல்லைச்சரத்தை நிறைவு செய்ய வருவது 2K26 பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசைமித் பாடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து. என்னில் இருக்கும் மொத்த அன்பையும் உன்னிடம் கொட்டி தீர்க்க வேண்டும், என்னில் வாழும் என் உயிரே.

0: மனதில் வாசம் பரப்பி நிறைவு பெறுகிறது முல்லைச்சரம். இது ஆண்டு முதல் கிண்டி வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: பொன்மாலை பொழுது 6 மணி. என்னும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101 இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் வானில் வளம் வரும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் முற்றம் மலரும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பையும் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல் இசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 உழவர் உலகம், இதில் உழவருக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து. உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பேராங்கோடு சி டார்வின் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரவி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள். தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை.

0: ஐந்துக்கு பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை. இன்றிரவு 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்பம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒளிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒளிபரப்பு இராது. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், தொடர்ந்து முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 7:35 தென்குமரி தேனலை இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி மற்றும் மாலை மணி 4 மற்றும் 5. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 8:35 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை, காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள், நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், சுசீந்திரம் அக்கறை ஐ கலைசெல்வன் அவர்களுடன் நேர்முகம், நாளை காலை 10:45 திரை இசை. நாளை முற்பகல் 11:02 எக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் பல் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள்நாயகி ராஜ் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. India and Switzerland today signed 5 agreements in New Delhi following bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin. The agreements cover a wide range of areas including migration and mobility, exchange of young professionals and cooperation in transportation technologies, mobility systems and infrastructure. In a joint press meet after the talks, Prime Minister Modi said, "Both nations identified new possibilities for cooperation in military exchanges and defence production." He said they've also agreed to further deepen cooperation in nuclear energy.
2: Aaj humne military exchange aur defense production mein sahyog ki nayi sambhavnaon ki pehchan ki. Nuclear energy mein sahyog ko aur pragad karne par bhi sahmati bani. Varanasi ka ropeway, Noida ka Jewar airport aur pahadi kshetron mein railway tatha tunneling project hamare infrastructure sahyog ke ujjwal udaharan hai. Is sahyog ko sudrad karne ke liye आज हमने ट्रांसपोर्ट, मोबिलिटी और इंफ्रास्ट्रक्चर पर एग्रीमेंट किया है.
1: Secretary West and External Affairs Ministry Sibi George addressed media in New Delhi this evening on bilateral meeting between the two leaders.
3: Both sides exchanged the following memorandum of understanding agreements and letters of

0: For by elections to five assembly constituencies in Tamil Nadu, Puducherry, and West Bengal, along with one Lok Sabha constituency in Assam. Polling for all six seats will be held tomorrow, while counting of votes will take place on Friday. The assembly seats going to polls are Madurantakam and Dharapuram in Tamil Nadu, Tattanachavadi in Puducherry, and Rejinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. Four new airports will be developed in West Bengal over the next 2 years to strengthen air connectivity in the state. A memorandum of understanding to this effect was signed today between the centre and the West Bengal government in Nabarna in the presence of Civil Aviation Minister K. Ramohan Naidu and Chief Minister Shubhendu Adhikari. The plan includes civil enclaves at Hasimara and Kalaikunda, expansion of Balurghat Airport and construction of a new airport in Purulia. The 2026 Nobel for Physiology or Medicine has been awarded to three scientists, Kyle Dyser-Roth of United States and German duo Peter Hegemann and George Nagel, for their work developing a technique known as optogenetics to decode the inner workings of the brain. This method acts as a light-sensitive switch, allowing a scientist to potentially map which cells are responsible for which function in the brain. Making the announcement, the Nobel Prize Committee in Sweden said their work has laid the foundation for a new era in neuroscience. Minister of State for Chemicals and Fertilizers Anupriya Patel today said the government is prioritizing the chemicals and petrochemical sector to fulfill the larger national goal of becoming the third largest economy in the world. The minister said this while launching the 14th edition of the India Chem with the theme Advantage Bharat, an emerging global chemicals hub in New Delhi. And benchmark domestic equity indices rose around 0.6% today, snapping a four-day losing streak. The Sensex gained 473 points to close at 72,382, while Nifty settled at 22,556. And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தொடர்கிறது சேவை செய்திகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவுக்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாலை பகுதி 1-2, தென்காசி வல்லன்குமாரன் விளை வி எம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் TNUDP சங்கரப்பேரி TNUDP மீளவிட்டான் நாராயணம்மாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாராயணம்மாள்புரம் பகுதி 2 திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு வரும் அக்டோபர் மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. https://tnhb.tn.gov.in என்ற இணையதளத்திலும் https://tntenders.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு 2026-27 ஆண்டில் முஸ்லிம் சிறுபான்மையின மாணவ மாணவியர்களுக்கு உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லிம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-27 ஆண்டில் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின முஸ்லிம் மாணவ மாணவியர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் 2026-27 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள்ள பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல், நிதி, மனிதநேயம் மற்றும் கலை, வேளாண்மை அறிவியல், சுகாதாரம் பயன்பாட்டு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை படிப்பிற்காக சேர்க்கை பெறுவராக இருத்தல் வேண்டும்.

இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க www.bcmbcm.gov.in/WELF_minorities.htm என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2026 அக்டோபர் 31ஆம் தேதி வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி. A letter to Mother Earth, my promise to protect nature என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 வயதுக்குள் மற்றும் 18 வயதிற்கு மேல் என இரு பிரிவுகளிலும் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரை பிரிவு போட்டிகளில் நடைபெறும். கடித உரை பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு

உரை பிரிவு போட்டிகளில் நடைபெறும். கடித உரை பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று வயது 18 மேல் அல்லது 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாயாக பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாயாக பரிசு வழங்கப்படும். கடிதங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:18. அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல் இசை.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: இன்றைய மெல்லிசையில் எஸ் சித்ரா பாடிய பாடல்களை கேட்கப் போகிறோம். மெல்லிசை கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111 1164.
0: மெல்லிசையின் முதலில் கருவில் ஓங்கி என தொடங்கும் பாடல்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
3: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
2: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
3: எச்சரிக்கையாக இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஒய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய அளவிலான ஒய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட 897 மனுக்களில் 756 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதிலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈன்றெடுக்கக்கூடிய, அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதுல 2 தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையா தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி.
4: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை களைய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சேவை வழங்கும் பிரிவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ கட்டணம் 2013 முதல் திருத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அவர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த போதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக்கா அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
0: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
4: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
4: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ளநீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர்.

0: வகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ள நீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக்கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
5: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
6: மனமயங்கும் நேரம் 6:41. நாளும் பொழுதும் புத்துணர்வு தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். புத்துணர்வு தரும் நேரம் புது பாடல்களோடு இணைவும் குமரிப்பண்பலை 101 திரை இசையில். கூலிங் வாட்டர் மெலனாக மனதை கூல் செய்ய வருகிறது ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் கென் கருணாஸ்வரிகளோடு. அவரது குரலில் யூத் திரைப்பட பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

6:45 நினைந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 புத்தம்புது பாடல்களோடு மின்மினியாய் மனதில் மிளிர வருகிறது. மோகன்ராஜன் வரிகளில் சாம் சி எஸ் இசையில் கபில் கபிலன் குரலில் காளிதாஸ் 2 திரைப்பட பாடல்.

நேரம் இப்போது 6:49. இணைந்திருக்கிறோம் திரை இசையில் புத்தம்புது பாடல்களோடு. மறந்து போன கதையை மனதில் மறக்காத கதையை சொல்ல வருகின்றது. ஷான் ரோல்டன் இசையமைத்து ஆதித்யா ஆர்கேவுடன் இணைந்து பாடிய வீத்லவ் திரைப்பட பாடல்.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 6:52. புத்தம் புது பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேர்வே இன்றிரவு 7:25 நம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 உழவர் உலகம். இந்த நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்பை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னையில் ஊடு பயிர் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பேராங்கோடு சி டார்வின் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல் இடம்பெறும். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயில் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில். புத்தம் புது பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். தீராத தேடல் மனதோடு தொடர வருகிறது ஆதேஷ் கிருஷ்ணா வரிகளில் எஸ் தாமன் இசையில் தனுஷ் பாடிய இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையின் 101 இதுவரை இணைந்திருந்தோம் திரை இசையில் புத்தம் புது பாடல்களோடு. ஆம் நேர்களை நிறைவு பெறுகிறது குமரி பண்பலையின் 101 திரை இசை.
1: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
2: ட்ரீட்டா எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
2: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
2: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
2: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
2: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
2: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இனிய நேரம் 7 மணி. இது இன்னிசை நேரம். இன்னிசையின் முதலில் குறை ஒன்றும் இல்லை என தொடங்கும் சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

0: நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் தண்டபாணி அவர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமன்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்தினார். பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் பசியின்றி மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து கல்வியில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் பொருட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 817 தொடக்க பள்ளிகளில் 28,854 மாணவ மாணவிகளும் 310 நடுநிலை பள்ளிகளில் 25,236 மாணவ மாணவிகளும் 123 உயர்நிலை பள்ளிகளில் 9,326 மாணவ மாணவிகளும் 102 மேல்நிலை பள்ளிகளில் 13,671 மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் 1,352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பயிலும் 77,087 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
3: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9 அக்டோபர் 8 வரை இந்த போஷன் மா செலிபிரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. சோ ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழல 5 வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. சோ உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கிலையும் புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது வகையும் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள் பாத்தீங்கன்னா சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னு குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையோட பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். 5 வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட 5 வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஐந்தாவது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா PMMBY சொல்லுவோம், பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு தாய்மை நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல பயனாளி

0: நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 216 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 649 பட்டதாரி ஆசிரியர்கள், 339 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 1088 ஆசிரியர்கள் 2023-24, 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய 3 கல்வியாண்டுகளில் தொடர்ந்து தங்கள் பாடத்தில் 100% மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்துள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1088 ஆசிரியர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின்போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
3: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
2: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
3: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
2: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
3: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள்,

0: புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
1: நாடுபோற்றும்
0: கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நொபல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேஆர்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட்

0: பாலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது 7:25. ஆரம்பமாகிறது உழவர் உலகம். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கடந்த நாட்களில் மழை 1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. ரப்பர் மரங்களில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வாழை, மிளகு, ஜாதிக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நாற்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை இருப்பதால் வெளியிடை கொண்ட பாலித்தீன் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கொங்கப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்களாகிய TPS3CR1009-1 ஆகிய நெல் விதைகளை தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணைகள் அலகுகள் நிறைவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயன்

பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடமிருந்து கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருத்தல் வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார் ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி கொல்லை வளர்க்கிடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள், போராங்கோடு சி டார்வின் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: மண்ணின் வளமே விவசாயத்தின் முதல் மூலதனம். மண்ணை வெறும் நிலமாக பார்க்கும்போது அது நம் வாழ்வின் அடித்தளம். மண்ணை பரிசோதித்து பயிரிட்டால் உரச்செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம்.
2: இப்பொழுது தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் போராங்கோடு சி டார்வின் அவர்கள்.
4: ஐயா வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: ஐயா, விவசாய அனுபவம் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
5: எனக்கு சுமார் 35 வருடத்த அனுபவம் இருக்கு.
4: கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
5: தென்னை, தென்னைக்கு ஊடு பயிராக நல்ல மிளகு, ஜாதி, கிராம்பு, வாழை இதெல்லாம் போட்டிருக்கேன்.
4: நீங்க கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் வந்து அனுபவங்கள் இருக்கு. அப்ப அதுல பாக்கும்போது நீங்க தென்னை தான் வந்து பயிர் வந்து சாகுபடி செய்றீங்க. அதுல வந்து ஊடு பயிர்னு பாக்கும்போது கிராம்பு, வாழை, ஜாதிக்காமர இந்த மாதிரி பயிர்கள் வந்து சாகுபடி செய்றீங்க. எப்படி உங்களுக்கு இந்த விவசாயத்துல வந்து ஆர்வம் ஏற்பட்டது?
5: சின்ன வயசுல ஏன்னா அப்பா விவசாயம் செய்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நமக்கு மாடு வளர்த்தலாம், மாடு கூட ஒரு ஆசை இருந்து ஆடு வளர்த்தி இருந்தேன். அந்த ஆசைக்கு மேல பிறகு விவசாயம் செய்யணும்னு இல்லையோ ஒரு ஆர்வம் வந்து. அப்போ அப்படி இருக்க விதத்தில் அக்ரி டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் உள்ள தொடர்பு வந்து, தொடர்பு வந்த விதத்தில் அவங்க பல இடங்கள்லையும் எப்படி எல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்து, அப்போ தென்னைக்கு ஊடு பயிராக ஜாதி தந்தாவ, அது நாடன் ஜாதி. இப்போ புதிய புதிய விஸ்வஸ்ரீ அப்படி எல்லாம் புதிய இனங்கள் எல்லாம் இருக்கு,
4: ஒட்டுரகங்கள்,
5: ஒட்டுரகங்கள் இருக்கு. அந்த ஒட்டுரகம் தான் நமக்கு சீக்கிரம் காயும் பெருசா இருக்கும், ஈல்டிங் கிடைக்கும்.
4: என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது அப்பா வந்து விவசாயம் செய்தாங்க, அதுல வந்து பார்த்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதுல இருந்து பசுமாடு ஆரம்பிச்சு இப்ப வந்து முழுக்க வந்து விவசாயம் வந்து சாகுபடி செய்றீங்க. இப்ப தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளவு ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்றீங்க?
5: ஒரு ஏக்கர் 46 சென்ட் செய்துட்டு இருக்கு.
4: கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் வந்து சாகுபடி செய்றீங்க. இப்ப அதுல வந்து எல்லாமே வந்து ஊடு பயிராட்டு வந்து நீங்க சாகுபடி செய்யறதா இல்ல வந்து சில இடங்களில் மட்டும்தானே நீங்க வந்து சாகுபடி?
5: ஊடு பயிராக தான் செய்துட்டு இருக்கு.
4: இப்ப தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து ஆரம்பத்துல தென்னம்பிள்ளை நட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைன்னா 4 ஆண்டுகள் வந்து ஊடு பயிர் சாகுபடி செய்யலாம். இது நம்ம அந்த தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது தொடர்ச்சியாட்டு நம்ம ஊடு பயிர்கள் வந்து சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்குமா?
5: தொடர்ந்து செய்யலாம். எப்படி என்ன, எனக்கெல்லாம் தென்னை அப்பா காலத்துல நட்ட தென்னை இப்பவும் இருக்காது. பிறகு சிலது இடையில நான் நோய்வாய்ப்பட்டதெல்லாம் இந்த மாத்தி புதுசா வேறையும் போட்டிருக்கேன். ஆனா தென்னைக்கு இடையில ஜாதி போட்டிருக்கேன், நல்ல மிளகு போட்டிருக்கு, வாழை போட்டிருக்கேன், பிறகு கிராம்பும் போட்டிருக்கேன்.
4: இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகள் ஆன தென்னை மரங்கள் வந்து உங்கள்கிட்ட இப்ப இருக்கு.

0: இப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு, அது காய் வளவும் இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க 40-45 வருஷம் ஆனா காய் வளம் பெய்யறது, இது அப்படி இல்லை. அந்த பழைய தென்னைகள் இப்பவும் காய் வளம் இருக்கு, நோய்கள் தாக்கவும் அந்த தென்னைகளுக்கு குறவா தான் இருக்கு.
1: இருந்தாலும் நாட்டு ரகங்கள் தான் வந்து நட்டிருக்கேன்
0: அது அந்த காலத்திலேயே நட்டது. அதனால நமக்கு தென்னையில மற்றபடி மருந்துகள் ஒன்றும் அதிகமாக செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா புதிய ரகங்கள் வந்து இதுல தான் நோய் காண்டாமிருகம் வண்டு கூன் வண்டு இவைகளை எல்லாம் தாக்கிட்டு இருக்கு.
1: சரி, இந்த மாதிரி நீங்க தென்னை பிள்ளைய வந்து நீங்க நடணும்னு பாக்கும்போது நீங்களே அந்த தென்னை மரங்கள்ல இருந்து அந்த தேங்காய்களை எடுத்து நீங்க தென்னை பிள்ளை பாவி நீங்க நடுறதா, இல்ல அந்த தென்னை பிள்ளைகளை வந்து வாங்கி நீங்க நடுறதுதானா?
0: இப்ப புதியதாட்டத்துக்கு அது அதிகமா, நான் இந்த நோய் தாக்கல் அதிகமாக இருக்கேனால அக்ரியில இருந்து தந்தாவே அதுகளுக்கு நோய் தாக்கல் அதிகமா இருக்கு. அதனால எனக்கு வீட்டுல நோய் இதுவரையும் தாக்காத தென்னைகளை, அதுவும் இப்ப வேலையாட்கள் குறவானதுனால குண்டு எடுத்துட்டு இந்த காயத்தான் அதுலயே நட்டு வச்சு அதுல இருந்து பயிற்சி.
1: இப்ப தனியாட்டு நீங்க அந்த தேங்காய்களை பறிச்சு பாகாம நீங்க அந்த குழியை எடுத்து அதுலயே வந்து அந்த தேங்காய்களை வச்சு நீங்க முளைப்பு தரணும்.
0: முளைப்பு தன்மை எடுத்து அப்படி செய்துட்டு அது கொஞ்சம் வளர்ந்து ஒரு 5-6 ஓலை எல்லாம் விட்ட பிறகு அதை வீதியில எல்லாம் எடுத்து அதுக்குள்ள உரத்தை எல்லாம் கொடுத்து
1: அந்த அளவுல அந்த வளர்ச்சி இருக்க வாய்ப்பு,
0: நல்ல வளர்ச்சி இருக்கு. அது ஏன்னா அந்த நோய் தாக்கல் இல்லை. நான் அதுக்கு பக்கத்துல 2 கப்பத்தெங்கு வாங்கி வச்சிருக்கேன். அந்த கப்பத்தெங்கில நோய் தாக்கிட்டு இருக்கு,
1: நோய் பூச்சி பூச்சி
0: தாக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அந்த தண்ணி நினைச்சு அதை வளர வேண்டி தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் இது நல்லா பனை ஓலை மாதிரி நல்லா விரிஞ்சு.
1: இது நீங்க தென்னைக்கு இடையில ஊடுபயிருன்னு பார்க்கும்போது வாழை வந்து சாகுபடி செய்யறீங்க, ஜாதிக்காய் மரம் வந்து சாகுபடி செய்யறீங்க, கிராம்பு, நல்ல மிளகு, இந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறேன்னு சொல்லுங்க. வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க?
0: வாழையில தேனி வாழை சோப்பு அது போட்டிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ரசகளி, அப்புறம் மட்டி, பிறகு பாளையங்கோட்டை, சிங்கன், இப்படி உள்ள இனங்கள்.
1: வாழையில வந்து பல ரகங்கள் வந்து சாகுபடி செய்யறீங்க.
0: ஆமா,
1: இது வந்து குழிகள் வந்து எப்படி எடுக்கிறீங்க, என்ன அளவில் ஆழம் எடுக்க வேண்டிய?
0: ஒரு 1.5 அடிக்குள்ளால எடுத்து வீதி ஆழம் எடுத்து நட்டுட்டு ஒரு 1.5 மாசம் தாண்டின பிறகு ஒரு 3-4 இலை எல்லாம் விட்ட பிறகு வீதியில எடுத்து உரங்கள் எல்லாம் வச்சு அப்படி தண்ணி நினைச்சு அப்படி வளர்த்திட்டு இருக்கேன்.
1: உரங்கள் பார்க்கும்போது நீங்க வந்து முழுக்க முழுக்க இயற்கை உரங்கள் தான்
0: கொடுக்குறீங்க? முழுக்க முழுக்க எனக்கு இயற்கை உரம் தான். மாடு நீக்கி, மாட்டுக்கு சாணி, கோழி வளர்த்தேன், வாத்து தாரா வளர்த்தேன், வான்கோழி, இவைகளை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாட்டு வளர்த்திட்டு இருக்கேன்.
1: இப்ப அதுல கிடைக்கிற அந்த கழிவுகளை எடுத்துதான் வந்து நீங்க அதை உரமாக்குறீங்க?
0: உரமாக போட்டு. பிறகு எனக்கு தண்ணியும் வசதி இருக்கு, விவசாயத்துறையில் உள்ள தண்ணி
1: இனவிருத்திக்கு
0: கொஞ்சம் கூலிங் கிடைக்கும், அதுக்கு நம்ம சொட்டு நீர்ல போட்டா முடியாது. அதனால ஓஸ் மூலம் தான் கொடுத்து அதை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நல்ல மிளகு வேலை செய்யறது என்னன்னா 1 அடி தள்ளி தான் உரம் போடணும். எல்லாரும் அதுக்கு மூட்டில் கொண்டு உரத்தை போடுவாங்க. மூட்டில் கொண்டு உரத்தை போட்டுருந்தேன்னா அதில் ஃபங்கஸ் பிடிச்சி நோய்கள் தாக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இளதிலைகளையும் போடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சாணியும் கடலை புண்ணாக்கு மட்டும் கலக்கி வைப்பேன். அதனால் அதில் வளர்ச்சி நிறைய இருக்குது.
1: இப்போ நல்ல மிளகை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ கொடிகள் வச்சுருக்கீங்க?
0: நல்ல மிளகு நான் ஒரு 180 கொடிகள் இட்டு.
1: அது எந்த மாதிரி ரகங்கள் வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துருக்கீங்க?
0: அதில் கரிமுண்டன், பன்னீர் 5, பன்னீர் 2, இப்படி உள்ள தரங்கள் இருக்குது.
1: இந்த மாதிரி நாற்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து வாங்கினது? இப்போ நீங்களே வந்து அந்த பாரம்பரியமாட்ட அந்த கொடிகள் இந்த எடுத்து நாற்றுகளை வச்சு கொண்டு வந்ததா, இல்லை வந்து அந்த நாற்றுகளை வந்து வாங்கி நட்ட அனுபவங்களா?
0: இல்லை, நான் விவசாயத்துறையிலிருந்து வாங்கி, அவங்க பேச்சுப்பாறையிலிருந்து அவங்க தந்திருக்காங்க. அந்த டைமில் வாங்கி நட்டது, அல்லாமல் மற்றபடியும் பிரைவேட்டில் தான் வாங்கி நட்டது ரகங்கள் உண்டு. இதெல்லாம் கொச்சி நாடான்னு இருக்கு, அதுவும் கொஞ்சம் ஃபேமஸ் தான், மேலேருந்து கீழே வர காய்க்கும். இப்போ அதெல்லாம் விவசாயம் செய்யக்கு ஈஸியாக வந்து டாப் ஷூட்டில் இருந்து எடுத்து நம்ம நட்டு தார் இருந்தாலும் அது நட்டு வந்து கீழே இருந்து அது காய்ச்சி ஆரம்பிக்கும். மற்றது மாதிரி நமக்கு 3 வருஷம் ஆகணும், 2 வருஷம் ஆகணும்னுள்ளது என்ன தேவையில்லை. முன்னால நம்ம வள்ளியைத்தானே நம்ம நட்டு அதுலேருந்து காய் எடுப்போம், அது வருதுக்கு 2-3 வருஷம் ஆகும். டாப் ஷூட்லாம் முற்றின கிளையை எடுத்து கீழே நம்ம நட்டு கீழே இருந்தே அது தாறி விடாரு.
1: இப்போ அந்த கொடிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த மாதிரி மரங்கள்ல வந்து நீங்கள் பற்றி வளர்க்குறீங்க?
0: இந்த சீமக்கொன்னை அந்த மரத்தில் தான் நடுது நல்லது. அதுதான் வெயில் தாக்கத்துக்கும் சீமக்கொன்னை அந்த சீசனில் நமக்கு இது தாறி விடுறதுக்கு முன்னாலே குலையை அரைக்கி கொடுத்து அதுக்கு மூட்டில் போட்டுனா அது அதுக்கு ஒரு உறவும் ஆகும், நமக்கு நனலும் ஆகும். அதுக்கு அது ரொம்ப ஃபேமஸ். மற்ற மரங்கள்ல எல்லாம் போட்டால் அப்படி செய்ய முடியாது, அது கஷ்டம், அது பெரிய மரம் ஆகும். சில வேளை அந்த மரங்கள் சீலாந்தையில எல்லாம் சிலவங்க படுத்துவாங்க, அதில் அதுக்கு நோய்கள் வந்து அதுவும் போயிடும். அதனால அதை விட சீமக்கொன்னை தான் பெஸ்ட்டு.
1: ஓ, அந்த மரங்கள் வந்து நோய்கள் தாக்கத்தில் இருக்கமா இந்த மரங்கள் வந்து பட்டு போக வாய்ப்பு இருக்கு.
0: வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு.
1: ஆனால் அந்த கொடிகளும் வந்து சேத வர வாய்ப்பு இருக்கும்.
0: சேதவரம் இருக்கும்.
1: அதனால வந்து நம்ம அந்த சீமை கொந்தை வந்து
0: தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, அது மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து அடுத்த மரத்துகளுக்கும் கொடுக்கும். இந்த சீமை கொந்தைக்கு அப்படி ஒரு இது இருக்கு, நமக்கு பக்கத்தில் இருக்க தென்னைக்கும் வளர்ச்சிக்கு ஒரு உதவியா இருக்கு. நம்ம ஒரு வருஷம் தான் உரம் போடாம இருந்தாலும் தென்னை வளர்ந்துக்கணும். நம்ம இந்த தண்ணி இதெல்லாம் கொடுக்க கொஞ்சம்

0: இப்போ இந்த காய்ப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும் வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு முறை காய்ப்பு திறன் இருக்குமா இல்லை வந்து ரெண்டு முறை காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: அது சிலவில் ரெண்டு முறையும் இருக்குது. என்னன்னு தெரியல, புதிய கிளைமேட்னால உள்ள பிரச்சனை என்னன்னு தெரியல. காய்ப்பு திறன் ரெண்டு முறையும் காய்க்க கூடியது.
0: எல்லா ரகங்களும் அப்படி இருக்குமா இல்லை சில ரகங்கள்?
1: சில ரகங்கள் தான், எல்லா ரகத்திலையும் கரிமுண்டான் பன்னியூர்ல சில ரகங்கள் அப்படி இருக்கு, மற்ற ரகங்கள் அப்படி கிடையாது.
0: இப்ப சீசன் பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து சீசன் அதிகமா இருக்கு?
1: சீசன் பிப்ரவரி மார்ச் மாசங்கள்ல எல்லாம் சீசன் தான், அந்த டைம்ல நல்லா காய்வெல்லாம் இருக்கும். நம்ம அந்த டைம்ல நம்ம அதுக்கு முன்னாலே ஏதாவது நோய் தாக்குதான்னு நம்ம கவனிச்சுக்கிறோம். சில பங்கஸ் வரும், சில பூச்சிகள் வரும், ஏன்னா அதுக்கு நம்ம மருந்து கொடுத்து தான் ஆகணும். பூச்சி விரட்டியோ எல்லாம் செய்தா தான் அது.
0: இப்ப ஒரு பூஞ்சை தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது அந்த கொடியில வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப ஒரு மரத்துல வந்து நீங்க அந்த கொடிகள் வளர்க்கணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட உயரம் அளவுக்கு வந்து அந்த கொடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கும், அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா?
1: அது கண்டுபிடிக்கலாம். எப்படி என்னன்னா, நம்ம இப்ப டெய்லி பார்த்துட்டு இருக்கணும்.
0: கண்காணிப்பு முக்கியம்,
1: கண்காணிப்பு முக்கியம். சிலவள காலமே இருக்காது, சாயங்காலம் இருக்கும், அப்படி இருக்கும். சில இல பழுத்தது மாதிரி இருக்கும். அப்ப எங்கேயோ ஒண்ணு நோய் ஏதோ தாக்குது, அது பங்கசினாலேயா பூச்சினாலேயான்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும்.
0: அந்த இலைகள் வந்து வாடி இருக்கும்,
1: வாடி இருக்கும். சிலது இலைக்கு நுனி கரிஞ்சிருக்கும், அது பங்கசினால உள்ள பிரச்சனைகள். சிலது பூச்சினாலேயும் இருக்கும். இப்ப எனக்கு சமீபத்துல பூச்சினால வாடல் நோய் வந்து நான் உடனே அதுக்கு உடனே மர பூச்சி விரட்டி அடிச்சு அதை கிளியர் பண்ணிட்டேன்.
0: இந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் நீங்க அடிக்கணும் பார்க்கும்போது நீங்க அந்த கொடியினுடைய அந்த மூடு பகுதியில நீங்க அடிக்கிறீங்களா இல்ல வந்து அந்த கொடிகள் மொத்தமே நனைய அளவுக்கு நீங்க அடிக்கிறதுனா?
1: மொத்தமே நனையதுக்கு அளவுக்கு அடிச்சாதான் முடியும். மூட்டுலையும் அடிக்கணும், மூட்டுலையும் கொடுத்தா தான் அந்த மண்ணில இருந்து ஏதாவது பங்கசுகள் இருக்குன்னு அதுவும் மாறிடும்.
0: இப்ப உயரமான இடத்துக்கு அடிக்கன்னு பாக்கமா அது நீங்க வந்து பம்பு வச்சு அடிக்கிறது?
1: அதுக்கு ராக்கர் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கேன். எனக்கு தோட்டக்கலை துறையில இருந்து உடனே மானியத்துல தந்தாவ, அது ஒரு 15-20 அடி வரை தண்ணி ஸ்ப்ரே ஆகிடாம அதுக்குள்ள வசதியில நான் வாங்கி வச்சிருக்கேன். அதனாலதான் நினைச்ச நேரத்துல நம்ம அதை செய்ய முடியுது, இல்லைன்னா முடியாது.
0: காய்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்படி திரட்சியா இருக்க வாய்ப்பு இருக்குமா?
1: காய் இந்த பூச்சிகளை எல்லாம் நம்ம கவனிச்சோம்னா திரட்சியா இருக்கும். நான் இப்ப ஏதோ மருந்து பூச்சி விரட்டி அடிக்கலன்னா அடுத்து காய்க்கிய டைம்ல காய் திரட்சியா இருக்காது, வெயிட் குறையும் நல்ல மிளகுங்க. அதனால நம்ம அதை சரியான முறையில கண்காணிப்பா இருந்தா தான் நமக்கு அதுல லாபம் பெற முடியும்.
0: இது போக நீங்க கூட சொன்னீங்க வந்து ஜாதிக்காய் மரம் கூட வந்து சாகுபடி செய்றீங்க. பொதுவே ஜாதிக்காய் மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது மலை தோட்ட பயிர்களில் வந்து அந்த சீதோசன நிலைக்கு தான் வந்து வளர்ந்து காய்கள் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்க நிலப்பரப்புன்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட நிலப்பரப்புல நீங்க நட்டுருக்கீங்க?
1: இப்போ என்ன, நான் தென்னைக்கு இடையிலாக வச்சிருக்கேன், அதனால அந்த அதுக்கு நிழல் கிடைக்கும், 50% நிழல் கிடைக்கும். அந்த நிழல் கிடைக்கனால நம்ம தண்ணியும் கொடுக்கனால உரங்கள் எல்லாம் செய்யனால அதுல காய் விலை இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 தடவையாவது அது காய்க்கும். இப்ப எனக்கு 1 தடவை முடிஞ்சாச்சு, அடுத்த தடவை திரும்ப அதை பூ வந்து காய் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஆவணி மாசத்துல எல்லாம் காய் ஆரம்பிக்கும்.
0: இப்ப காய்ப்பு திறன் பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் பிறகு வந்துட்டு காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கும்?
1: 6 ஆண்டு தாண்டிட்டேன்னா இப்போ உள்ள புதிய இனங்கள் எல்லாம் காய் விலை இருக்கு. மற்றது நாடன் வெரைட்டியாக எனக்கு அன்னைக்கு தோட்டக்கலை துறையில தந்தாங்க, அது காய்க்கியதுக்கு 10 ஆண்டுகள் ஆயிட்டு. அதுலேயும் நான் சில வெரைட்டிகள் பிரைவேட் நர்சரியிலிருந்து வாங்கி நட்டுருக்கேன், அதெல்லாம் நேரமே காய்க்க ஆரம்பிச்சு அப்படியே காய்கலாம் நடந்துட்டு இருக்கு.
0: இப்போ ஒரு தென்னைக்கடையில நீங்க ஊடு பெறாட்டு சாகுபடி செய்யும்போது அந்த மரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி சுற்றுவட்ட அளவுக்கு வந்து அந்த மரங்கள் வந்து வளர வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இடைவெளிகள் இருக்க வாய்ப்பு,
1: அந்த இடைவெளி இருக்குது. ஏன்னா நம்ம ஜாதியை பொறுத்த அளவில் ஜாதிக்கு கொம்புக்கு அற்றம் இருக்குதோ அந்த அனுசரிச்சு தான் நம்ம உரம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த உரம் ஜாதி வளர்ச்சி அடையும். அதுவும் அதிகமான மழை பெய்துன்னா குமிழ் ரோகம் வரும், அது கூட நம்ம பங்கசுக்கான உள்ள பூச்சி விரட்டிகளை கொடுக்க வேண்டியதுதான்.
0: இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கும்போது மற்ற மரங்களுக்குன்னு பார்க்கும்போது அந்த மூட சுத்திலும் ஒரு அடி தள்ளி போட்டா போதும். ஜாதிக்காய் மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த கப்பு கவர்கள் அடிச்சிருக்கு, அந்த அளவு சுற்றளவுக்கு வந்து நம்ம உரங்கள் கொடுக்கணும்.
1: அந்த சுற்றளவுக்கு உரம் கொடுத்தா தான் வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லை, ஜாதிக்காய் வேற எல்லாம் மேலே தான் இருக்கும், அடியில் ரொம்ப ஆழமாக போகாது, மேலோட்டமா இருக்கும். அப்போ நம்ம அதை அனுசரிச்சு சுத்தி மூடாக்கும் போடணும், உறவும் போடணும், மூடாக்கும் போடணும்.
0: இப்ப மூடாக்குன்னு பார்க்கும்போது நீங்க அந்த எந்த மாதிரி மூடாக்காட்டு போடுறீங்க? இப்ப வந்து அந்த புல் புண்டுகளை மட்டும் போடுறதா இல்ல வந்து தென்னையில கிடைக்கிற அந்த கழிவுகளை எடுத்து நீங்க போடுறது?
1: தென்னையில் உள்ள கழிவும் போடுவோம், இலை தலைகள் மற்ற மரங்கள்ல இருந்து எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அதுக்கு மூடாக்காட்டு தான் போடும். அது மட்டும் இல்ல, அந்த ஜாதியில இருந்த இலை தலைகள் வரும், அதையும் நம்ம மூடாக்க போடணும். சிலவங்க போடாம எடுத்து வெளியே தள்ளுவோம், வெளியே தள்ளப்படாது. ஏன்னா சூரிய வெளியே அந்த வேர்ல அடிச்சுன்னா காய் வெடிக்கும், குமிழ் ரோகங்கள் வரும், பல நோய்களையும் தாக்கும். எனக்கு இப்போ அந்த அளவுக்கு நோய் தாக்கல் இல்லை, இல்லைன்னு தான் சொல்லலாம். குமிழ் ரோகம் 1-2 வந்த உடனே நான் குமிழ் ரோகத்துக்கு பூச்சி விரட்டி மருந்து அடிச்சுட்டேன், அடிச்ச பிறகு அதங்க மாறிக்கிட்டு.
0: இப்போ அந்த மூடாக்கு போடுறன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி கால கட்டங்களில் நீங்கள் அந்த மூடாக்கு வந்து போடுறீங்க?
1: மூடாக்கு போடுறது எப்போ நமக்கு அந்த இலைதலைகள் நிறைய இருக்கோ அந்த டைமில் வரி மூடாக்கு போடுறது தான். நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு அனுசரித்து சில சமயங்களில் ஆவணி மாதத்துல எல்லாம் மழை இருக்கும், அந்த விதத்தில் நிறைய போட்டு கொடுத்தாங்க, அந்த இலை தளத்தில் நைட்டு NPK அதுலேயே இருக்குது, அது அதுக்கு கிடச்சிக்கணும்.

0: அது மட்டும் இல்லை, நமக்கு அதுக்கு சுண்ணாம்பு சத்து கூடுதல் தேவைப்படும். அது தேவைப்பட்டால் அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டோம். கொடுத்தா தான் நமக்கு காய் வெல்லாம் பெரிய காயாக இருக்கும், இல்லைன்னா சின்ன காயாக இருக்கும்.
1: இப்போ இந்த மூடாக்கு போடுறதுனாலன்னு பார்க்கும்போது ஒரு நிலத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
0: ஆமாம், ஈரத்தன்மை இருக்கணும். ஈரத்தன்மை இருந்தால் தான் அது வளர்ச்சி அடையும். இல்லைன்னா மண் ட்ரை ஆயிடுச்சுன்னா நோய்களும் தாக்கும், ஜாதிக்க வளர்ச்சியும் குறையும்.
1: இப்போ இந்த ஜாதிக்க மரத்துலேருந்து அந்த காய்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து எப்படி பறிக்கிறீங்க?
0: மற்ற மரங்களை நம்ம பார்த்தாக்க நம்ம பறித்து தான் எடுக்கணும். ஜாதியை பொறுத்தவரை கீழே தரையில் விழுந்துக்கணும்,
1: பழுத்து விழுந்துடும்,
0: பழுத்து விழுந்துக்கணும். அது கா வெடிக்கும்.
1: ஓ, கா வெடிச்ச பிறகு
0: வெடிச்சு அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க பூவும் காயுமாக வெளியே வரும்.
1: அந்த பத்திரி
0: பத்திரி பத்திரியும் காயும் தனிமையாக வெடிச்சு கீழே வரும். அது மட்டும் இல்லை, சிலதெல்லாம் காயோடைய வந்து வெடிச்சு காயோடையும் வந்து விடும். அதை நம்ம டெய்லி தினமும் பார்த்து பறக்கி எடுத்து பிரித்து ட்ரையரில் போட்டோ அல்ல நம்ம வெயிலில் போட்டு காய வச்சு.
1: இப்போ அந்த ஜாதிக்காய் மரத்துலேருந்து அந்த ஜாதி காயை பொறுத்தவரை பார்க்கும்போது பழுத்து வெடிச்ச பிறகு தான் வந்து நம்ம பறக்கணும், இல்லைன்னா பழுத்த கீழே விழுந்த பிறகு எடுக்க வேண்டியிருக்கும்.
0: எடுக்க வேண்டியது.
1: அதை எப்படி நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க?
0: பிரித்து எடுக்கிறதா வெடிச்சது தானே. பிறகு நம்ம எடுக்கிற டைமில் என்ன பண்ணணும்னா அந்த காய்க்கு உள்ளால விரித்து அதை ஒரு திருக்கு திருக்கி எடுக்கும், இல்லைன்னா அது உடஞ்சிரும். பூ
1: பூ உடஞ்சிரும்,
0: பூ உடஞ்சிரும்,
1: பூ உடையக்கூடாது,
0: பூ உடையக்கூடாது. பூ உடஞ்சிருந்தா அதுக்கு குவாலிட்டி குறவு,
1: மார்க்கெட்டில் வந்து விலை இல்லாமல்
0: விலை இல்லாமல் மற்ற அந்த பூ உடை இருந்தால் தான் அவங்களுக்கு பார்வைக்கு மதிப்பு கூட்டு இந்த மாதிரி செய்யற மாதிரி பார்வைக்கு நல்லா இருக்கும். அப்படி எடுத்தா தான் எடுத்துட்டு நம்ம அதை காய வச்சு அதை நம்ம விலைக்கு கொடுத்துடலாம், சந்தையில் வைக்கலாம்.
1: கொடுக்குறீங்க. அந்த பத்திரி வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறீங்க, அதுல இருந்து பருப்பை வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அதை வந்து நம்ம காயை போட்டுட்டு கொடுக்கணுமா, இல்லை வந்து அப்படியே நம்ம கொடுக்கலாமா?
0: வெயிலில் காய போடணும். நான் எல்லாம் இந்த மழைக்காலம்னா ட்ரையரில் போட்டு காய்ச்சி உனக்கி எடுத்து.
1: ஓ, சோலார் ட்ரையர் வச்சிருக்கீங்க?
0: சோலாரில் கரண்டில் உள்ள ட்ரையர் தான்.
1: ஓ, கரண்டில் உள்ள ட்ரையர்
0: வச்சிருக்கேன், அதில் போட்டு உனக்கி கொடுத்து.
1: எத்தனை நாள் காயை போடுறீங்க?
0: ட்ரையரில் போட்டால் மூணு நாளில் கிளியர் ஆகிடும். மற்றது சிலவேளை அந்த மாதிரி காலநிலைக்கு பொறுத்த அளவில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், மூணு நாள் அஞ்சு நாள் எல்லாம் ஆயிரும். நம்ம வெயிலில் போட்டாங்கன்னா ஆனால் அந்த இது நல்லா காஞ்ச விதைக்கு தான் விலையும் அவங்க தருவாங்க, தரமான காயாக இருக்கலாம்.
1: இது போக நீங்கள் கூட நீங்கள் வந்து கிராம்பு கூட வச்சுருக்கீங்க. கிராம்பு பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ மரங்கள் வச்சுருக்கீங்க?
0: கிராம்பு ஒரு அஞ்சு ஆறு மரம் தான் வச்சுருக்கேன்.
1: ஆனால் நேரமாக சீதோஷண வளர்ச்சி எப்படி இருக்குது? கிராம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட மலை உயரத்துல தான் வளர வாய்ப்பு இருக்கும் கிராம்பு மரங்கள்.
0: நான் இந்த மூடாக்கு எல்லாம் கொடுக்கேன், தண்ணி தினைக்கேன், அதனால அந்த குளிர்ச்சி அங்க வரக்கூடிய மற்ற தென்னைக்கு நனல் அதெல்லாம் இருக்கனால வளர்ச்சி பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா மலையில உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இங்க கிடைக்காது, ஏன்னா அந்த குளிர்ச்சி இங்க கிடைக்காது. அதனால எனக்கு அது எனக்கு வீட்டு தேவைக்கும் மற்றபடி கிராம்பு பொறுத்த அளவுல ஒரு புவி சார் குறியீடுள்ள மரம், அதுக்கு நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யறது நல்லது. நான் அதுக்கு வேண்டி முயற்சி எடுத்துட்டேன்.
1: கிராம்புக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க.
0: கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு முதல்ல அது விலையும் அதிகமாக போகுது, நமக்கு அது நோய்களுக்கும் மூலிகை மாதிரி அது மருத்துவ குணம் உள்ளது. அதனால அதை நாம செய்தால் அதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். அதனால நமக்கு தைரியமாக அதெல்லாம் விவசாயம் செய்தால் நமக்கு இனியும் எக்ஸ்போர்ட்டிங்கும் இது எடுக்காவ. இப்போ கிராம்பெல்லாம் 50 டன் கிராம்புன்னா உடனே எக்ஸ்போர்ட்டிங் வாங்குறதுக்கு ஆள்கள் ரெடியாக இருக்காரு.
1: சரி, இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ அந்த கிராம்பாகட்டும் ஜாதிக்க அந்த காய்களும் அந்த பத்திரி ஆகட்டும் அதே போல் அந்த வாழைக்கொலைகள் வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: இது கிராம்பு எங்களுக்கு மணலிக்கரை நெல் ஒரு இடத்துல கிராம்பு பாக்கு ஜாதி நல்ல மிளகு எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஆள் அப்படியே இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா தரமான விலையை போட்டு தராரு, அதனால நாங்கள் அங்கே கொடுத்துக்கிடோம்.
1: இது ஜாதிக்கான்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த பத்திரி தனியாக கொடுக்குறீங்க, அந்த பருப்பு வந்து தனியாக கொடுக்குறீங்க, காயப்போட்டு கொடுக்குறீங்க, அது வந்து எவ்வளோ விலை வச்சு அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க?
0: பத்திரியை பொறுத்த அளவில் 1800-2000 ரூபா ரேட் இருக்கும் கிலோக்கு.
1: அந்த பருப்பு
0: பருப்பு 500 ரூபா 300-400 ரூபா அப்படி சைஸில். பெரிய பருப்புன்னா அதுக்கு 500 ரூபா கிடைக்கும்,
1: ஏன்னா அது மருத்துவ குணத்துக்கு அதிகம்,
0: மருத்துவ குணத்துக்கு அதிகமாக போகுது. அதனால அதுக்கு தரமாக நம்ம கொடுக்கறது தான் முக்கியம். நம்ம தரையில் விழுந்த பிறகு உடனே அதை எடுக்காமல் லேட்டாகி எடுத்தாலும் அது தரம் குறவாக இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம தினமும் அதை கவனிக்கணும், கவனிச்சா தான் நமக்கு.
1: நல்ல மிளகை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அதை உலர போட்டு கொடுக்குறீங்களா, இல்லை பச்சை அட்டை கொடுக்குறது தானே?
0: நல்ல மிளகும் உலர போட்டு தான் கொடுக்கேன்,
1: ஏன்னா நீங்கள் வந்து கரண்டில் உள்ள
0: ட்ரையர் இருக்கனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மழைக்காலம் என்னன்னாலும் போடுது, எனக்கு அரிசினல் ஆட்டு எனக்கு ஊடு பயிராட்டு குடம்புளி வச்சிருக்கேன்,
1: குடம்புளி வச்சிருக்கேன்.
0: குடம்புளி ஆனியாடி சீசன் அந்த மழை டைமில் தான் பழம் நிறைய கிடைக்கும், அப்போ தான் இந்த ட்ரையரில் போட்டு தான் உணங்க வச்சு.
1: இப்போ குடம்புளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது பழுத்து கீழே விழுந்த பிறகு தானே நம்ம எடுக்க வேண்டியிருக்கும்?
0: ஆமாம், பழுத்து கீழே விழுந்த பிறகு தான் எடுக்க.
1: ஒரு மாதிரி மஞ்சள் கலராக
0: இருக்கும். இணையிட்ட நிற்கிறது பெரிய வெரைட்டி, அதனால எனக்கு நிறைய கிடைக்கும். இந்த தடவை ஒரு மரத்துலேருந்து 5000-6000 ரூபாய்க்கு கிட்ட நான் விற்றுருக்கேன்.
1: சரி, உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்கள், எப்படி உழைக்கிறீங்க? இப்போ வந்து சொந்த உழைப்பா இல்லை வேலைகளுக்கு ஆட்கள் உழைப்பு செய்றீங்களா?
0: இப்ப வேலை ஆட்கள் குறவு, வேலை செய்ய ரொம்ப கஷ்டம், அவங்கள தேடி பிடிக்க வேண்டியதான். வந்தாலும் நம்ம கூட நின்று தான் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, எனக்கு நான் தண்ணி நானே சொந்தமா நினைக்கிறதுனால

0: ஏன்னா நல்ல மிளகுக்கும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நல்ல தண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக. இல்லை இதுக்கு மேலே பார்த்துக்கிடுவேன், ஏதாவது தாரி விட்டுருக்கா தண்ணி என்ன வேணுமான்னு பார்த்தா அதுவும் அஞ்சு செய்து கொடுத்துருவேன். இந்த ஈரத்தன்மை எப்பவும் மண்ணில் இருக்கலாம், இருந்தால் தான் அதுவும் வளர்ச்சி அதிகம் நல்லா இருக்கும், இல்லைன்னா வளர்ச்சி குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வேனல் காலம் என்னென்னா கொஞ்சம் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் காய் நமக்கு தரமான காயை எடுக்க முடியும். ஆனால் தரமான காய் இருந்தால் தான் கொண்டு போனால் உடனே வாங்கவும் செய்வாங்க, மற்றது வாங்குறதுக்கு கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை ஒரு கா பழுத்த பிறகு தான் நான் பறிக்கியது, அல்லாத வெறும் சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க வேணும்னா மொத்தத்தில் விளைச்சல் வந்து மொத்தத்தை பறிப்பாங்க, நான் மொத்தத்தை பறிக்கிறது கிடையாது.
1: ஒரு தாரில் வந்து ஒரு கா பழுத்த பிறகு பறிக்கிறது நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும், நல்லா அது தரமாக இருக்கும். அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து காய வச்சு எடுத்தா கொண்டு பார்த்தா அது ஒரு பார்க்க ஒரு பார்வைக்கு நல்ல
1: மதிப்பு கொடுக்குறீங்க.
0: மதிப்பு சுடுதண்ணியில் போடுறது என்னத்துக்குன்னா பூச்சிகள் ஏதாவது இருந்தால் அதுவும் போயிடும், நமக்கு தரமான இதாக இருக்கும். விற்க போகிற இடத்துலயே நான் பார்க்குறேன், வெளியே இதில் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காவ அது அவ்வளவு நல்லா இல்லை.
1: வெளி மாவட்டங்கள்ல இருந்து
0: வெளி மாவட்டங்கள் நிறைய இறக்குமதி கொண்டு வந்து வச்சிருக்காவ அது அவ்வளவு இதே மாதிரி நம்ம மிளகு மாதிரி இல்லைன்னா நம்ம ஜாதிக்காய் மாதிரி இல்லை. அதனால அதை விரும்பி வாங்காவ நம்ம மக்கள் விரும்பி இதெல்லாம் செய்தா வேணா அதிக விலை கிடைக்கும். இன்னும் அது விலை கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு, தைரியமா செய்யலாம், எப்பவும் அதுக்கு விலை கிடைச்சிட்டு தான் இருக்கும்.
1: இது இது நீங்க அந்த தென்னைக்கடையில் ஊடுபயிருன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பல பயிர்கள் சாகுபடி செய்யும் பார்க்கும்போது அந்த தென்னையை சுற்றில வந்து களைகள் வந்து வராம இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா, அந்த நாள் அதிகமா இருக்கனால களைகள் குறவு, என்னாலும் சில மழை சமய காலகட்டங்கள்ல கொஞ்சம் வரத்தான் செய்யும்.
1: ஏன்னா நம்முடைய மாவட்டம் வந்து கொஞ்சம் மழை வந்து
0: மழை அதிகமான இடம் இதனால இருக்கும்.
1: இப்போ நீங்க இந்த தென்னைக்கடையில ஊடுபயிர் பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்யும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
0: நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. ஏன்னா தென்னை 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் காய் வளம் கிடைக்கும். இது நல்ல உழவு இதெல்லாம் நமக்கு அப்பப்போ ஒரு வருமானத்தை தந்துட்டு இருக்கும். ஜாதியும் அப்படிதான், 1 வருஷத்துக்கு 3 தடவை காய் வளம் கிடைக்குது. அது நம்ம ஒரு பெரிய ஒரு சொல்லலாம். மற்ற விவசாயம்னா அப்படி கிடைக்காது. இப்போ தென்னையில 2 மாசத்துக்கு 1 தடவை கிடைச்சுன்னா இது 1 வருஷத்துக்கு 3 தடவை கிடைக்கணும் பெருசுதான். ஏன்னா ஊடு பயிராக நம்ம போட்டிருக்கோம். அதுமாதிரி கிராம்பு 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் கிடைக்கும். என்னாலும் நமக்கு ஒரு வருமானம் தான் ஊடு பயிராக போடுறதுனால நமக்கு விவசாயம் செழிக்குது. பின்ன வேலையாள் பிரச்சனை ஒன்றும் தான் உண்டு, மற்றபடி ஒன்றும் நமக்கு அது நல்ல ஒரு வருமானத்துக்கு வாய்ப்பு
1: இருக்கு. இது உழைப்புன்னு பார்க்கும்போது ஒரு சொந்த உழைப்பு முக்கியத்துவம் வந்து நீங்க கொடுக்குறீங்க.
0: கொடுக்குறேன், சொந்தம் மட்டும் தான் உழைச்சி செய்யறதுனால அது வெற்றிகரமாக நடக்குது, இல்லைன்னா கஷ்டம் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே விவசாயம் செய்யறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம அந்த விருப்பம் வந்ததுனால தென்னை விவசாயமும் வாழை விவசாயமும் நல்ல மிளகு விவசாயமும் கோழி ஆடு மாடு எல்லாம் வளர்த்திட்டு இருக்கு.
1: ஏன்னா உங்க அப்பா காலங்கள்லேருந்து அந்த விவசாயம் இருக்கிறதா வந்து அதை வந்து நீங்க இப்போ அந்த நடைமுறையை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அப்பாவோட விவசாயம் தான் நானும் செய்துட்டு இருக்கேன், தாத்தாவுடைய மருத்துவமும் செய்துட்டு இருக்கேன், மூலிகை மருத்துவமும் கூட செய்துட்டு இருக்கேன்.
1: அதையும் பாரம்பரியம் மட்டும்
0: பாரம்பரியம் செய்துட்டு இருக்கேன். அதனால நம்ம உழைப்பு வாழ்வாதாரமும் ஒரு முக்கியத்துவம்
1: இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் பார்க்கும்போது தென்னைக்கடையில வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்த அனுபவங்கள் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இதுவரை தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் போராங்கோடு சி டார்வின் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். அமுத சுரபி. இனி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ தம்பி, என்னப்பா செய்துட்டு இருக்க? காலையில இந்த அடிக்கிற வெயில ஃபுல்லா வெயில வாங்கிட்டு இருக்க, கீழே என்னெல்லாமோ காய போட்டுட்டு இருக்க, நிலக்கடலையப்பா காய போட்டுட்டு இருக்க.
4: ஆமாக்கா, அடிக்கிற வெயிலுக்கு பார்க்கும்போது இப்ப என்ன காய போட்டாலும் காஞ்சி கிடச்சிரும் இல்லையாக்கா. அதுதான் காலையிலே எழும்பி இந்த நிலக்கடலை மொத்தமும் காய போட்டுட்டு அதை வந்து அப்பப்பா வந்து கிண்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து காஞ்சாதான் வந்து அதுல இருந்து அதிக அளவுல வந்து எண்ணெய் கிடைக்கும்.
3: தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல இப்போ நிலக்கடலையே பார்க்க முடியல, எல்லாம் வெளியூர்ல இருந்துதான் இங்க வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் கடலையை போட்டு விளைவிச்சு எடுத்த காலங்கள் கூட உண்டு. சின்ன வயசுல அவிச்சு சாப்பிட்ட அந்த நினைவுகள்லாம் இப்பவும் வருகுப்பா.
4: கண்டிப்பாக்கா, ஏன் தெரியுமாக்கா, ஒரு காலத்துலன்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கடலை விவசாயிகள் வந்து அதிக அளவுல சாகுபடி செய்தாங்க. அது மட்டும் இல்லாம எள்ளு கூட சாகுபடி செய்து அதிக அளவுல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல எள்ளும் குறைஞ்சு போயிட்டு அதே போல கடலையும் குறைஞ்சு போயிட்டு. அதனாலதான் வந்து நான் என்னுடைய நிலத்துல இந்த கடலையை சாகுபடி செய்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த எண்ணெயை எடுத்து நான் வந்து விற்பனை பண்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
3: இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் வந்து எண்ணெய் வித்துக்களை நம்ம வயல்கள்லேயே போடாமல் நாம் வெளிநாடுகளில் இருந்து அதை இறக்குமதி ஆகிட்டுருக்கோம். அதிக அளவில் நம்மளுக்கு செலவாகுது. இந்த செலவை குறைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய அரசு வந்து எண்ணெய் வித்துக்களை நம்ம தோட்டத்திலே விவசாயிகள் வந்து அவங்களே விளைவி

0: வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி உனக்கு தெரியுமாப்பா?
1: தெரியும் அக்கா. அதனால தான் வந்து உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதா வந்து மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடின்னு பார்க்கும்போது நம்ம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த எண்ணெய்களை மட்டும்தான் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். உள்நாட்டிலே அதை வந்து உற்பத்தி பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற எண்ணெயை வந்து உள்நாட்டு மக்களுக்கு எடுத்துட்டு மீதியுள்ள எண்ணெய்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2024-25 முதல் 2030-31 வந்து கிட்டத்தட்ட ஒரு 72% வந்து எண்ணெய் உற்பத்தியை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அதை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இது 2023-24 நம்மளுடைய மத்திய அரசு இதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நம்மளுடைய விவசாயிகள் வந்து தரிசா போட்டிருக்கக்கூடிய அந்த நிலங்களை வீணா போடாம அந்த நிலங்கள்ல நீ சொன்னது மாதிரி சோயா, கடலை, எள்ளு, கடுகு இந்த மாதிரியான நிறைய எண்ணெய் வித்துக்களை நம்ம உள்நாட்டிலே நாம உற்பத்தி செய்து நாம எண்ணெயா அதை உருவாக்கி எடுத்தோம்னா நம்மளுடைய பொருளாதார செலவு வந்து நம்மளுக்கு குறையும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அதிக அளவுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகளை ஊக்கப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த விஷயங்களை கடந்த 3 வருடமா நம்ம விவசாயிகளும் கடைபிடிச்சு ஓரளவுக்கு அதுல வெற்றி வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த மாதிரியான சமையலுக்கு உதவக்கூடிய இந்த எண்ணெய் வித்துக்களுடைய அந்த விலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ரீசனபிளா தான்ப்பா இருக்கு.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. என்றிமாக்கா ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்க்கும்போது ஒவ்வொரு பயிர்களை வந்து விளைவிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து தேங்காய் உற்பத்தி வந்து அதிக அளவில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. அதுலேருந்து கிடைக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம மாவட்டத்துக்கும் பயன்படுத்துறாங்க, அண்டை மாநிலத்துக்கும் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் வந்து சில மாநிலத்திலேன்னு பார்க்கும்போது சூரியகாந்தி எண்ணெய், எள்ளு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், குங்கும பூவிலேருந்து கூட வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. இப்போ வந்து காஷ்மீரில் வந்து அதிக அளவில் வந்து குங்கும பூ வந்து விளைவிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை வந்து வெளிநாட்டு கூட வந்து ஏற்றுமதி பண்ணி அதிலே வந்து அதிக அளவுல வந்து வருமானம் கூட கிடைக்கிறது விவசாயிகளுக்கு.
0: பொதுவாவே விவசாய துறையை பொறுத்த அளவுல நிறைய தொழில்கள் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. விவசாய தொழில்களை நாம கைவிட்டு இருந்த நிலையில நம்மளுடைய விவசாயம் அழிந்து வரக்கூடிய அந்த சூழல்ல தான் நம்மளுடைய மத்திய அரசு வந்து அதை திருப்பி மீட்டெடுக்கணும், அதை பாதுகாக்கணும், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துதான் அந்த எண்ணெய் வித்துக்களை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி நிறைய திட்டங்களை அரசு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்.
2: அமுதசுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: அறுவடை சமயத்துல வந்து விவசாயிகள் மிக முக்கியமா செய்ய வேண்டியது அப்படிங்கறது வந்து நீர் பாய்ச்சுதலை தடுக்கிறது. ஏன்னா வந்து அறுவடை பருவத்துல வந்து நல்ல கதிர் முத்திர ஸ்டேஜ்ல வந்து நீர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து முதல் சீசன் இப்ப அறுவடை வந்து பருவகால மழையோட சேர்ந்து வரும்போது நமக்கு நீர் கட்டுதலை குறைச்சிட்டு நமக்கு வந்து ஈரப்பதம் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அறுவடை டைம்ல வந்து நமக்கு வந்து நெல்லோட ஈரப்பதம் வந்து 20% மேல இருக்கக்கூடாது. சோ ஆகையால ஈரப்பதத்தை குறைக்க வேண்டும். சோ ஆகையால வந்து அறுவடை டைம்ல வந்து நெல்மல் வந்து ஈரத்தை வந்து மேலாண்மை செய்வது மிக முக்கியமானது. கரெக்டா வந்து தண்ணி பாய்க்கிறத நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நெல் கதிர்கள் சாயாம இருக்கும். ஏன்னா அதிகப்படியான நமக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சும் போது நெல் சாயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL Jacob.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின்போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரிகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹூ தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதி

0: உள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால் தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.
2: மனம் பறக்கும் நேரம் 8:05. பட்டாம்பூச்சியை மனதை வட்டமிடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. பண்பலை 101 ஆரம்பமாகிறது. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை சின்னஞ்சிறு சிட்டுக்களை வாருங்கள், உங்கள் திறமையை வெளிக்கொணருங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்கலாம் 04652 என்ற முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257739 என்ற நிலம் நீங்கள் அழைக்கலாம். இப்போது மழலை மொழி கேட்கும் நேரம் இது. பட்டாம்பூச்சிகளோடு இணைவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து?
3: என்ன
2: படிக்கிறீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? என்ன கதை?
3: பொன்மொழி.
2: பொன்மொழி சொல்ல போறீங்களா? சரி, ஓகே. எத்தனை பொன்மொழி வச்சிருக்கீங்க? ஓகே, சொல்லுங்கம்மா, கேக்குறோம்.
3: குறிக்கோள் இல்லாத வாழ்வு, நங்கூரம் இல்லாத கப்பலே போன்றது. சிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அது போல் முதலில் நீ மாறு. மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதம் இல்லை. நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும். கண் பார்வையற்ற குருடன் அல்ல, நம் குணங்களை உணராதவன குருடன்.
2: வாவ், சூப்பர். நச்சின் அப்படியே பொன்மொழிகள் சொன்னீங்க. எல்லாருக்க வாழ்க்கையிலயும் இது கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். சரி, நீங்க எல்லாரும் அன்பா இருப்பீங்களா? உங்கள்ட்ட யார் ரொம்பவே அன்பா இருப்பாங்க? அம்மாவா? சரி, ஓகே. அது மாதிரியே அன்பு நீங்களும் எல்லாத்தையும் காட்டுங்க, ஓகேவா? ஓகே. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பொன்மொழி முதல் பட்டாம்பூச்சி அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திக்கலாம் சர்ஜின். 8:08 இருந்து இருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? தர்ஷிகா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? லட்சுமிபுரத்துல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா?
3: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்.
2: சரி, ஓகே. ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?

0: என்னம்மா
1: பழமொழிகள்.
0: பழமொழி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க, சொல்லுங்க, கேக்குறோம்.
1: நின்னுவதெல்லாம் நாம் பொன்னல்ல. ஆல் கிஸ் கிஸ் ஆன்சன் தாக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஹஸ்டி கிளிம்பஸ் ஆர் சடன் ஃபால் அவசர முன்னேற்றம் அச்சிடுப்பாட்டி. டிசைர் ஹாஸ் நோ ஆசைக்கு அளவில்லை. ட்ரூத் இஸ் பியூட்டி உண்மையே அழகு. பியூட்டிஸ் பாசம் அழகு ஒரு மலர்.
0: Wow.
1: Diamond cut diamond.

0: வாவ், சூப்பர். அழகான பழமொழிகள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் அழகா சொல்லிட்டீங்க, சூப்பரா பேசுனீங்க. யார் சொல்லி தந்தாங்க இந்த பழமொழி பிள்ளைக்கு? அம்மா சொல்லி தந்தாங்களா? சரி, ஓகே. இது மாதிரி நிறைய பழமொழிகள் படிச்சு அதுபடி வாழணும், ஓகேவா? ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இன்றைய பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் அழகாக குட்டி சுட்டிஸ் பழமொழி பொன்மொழி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பட்டாம்பூச்சி என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார் எங்கிருந்து?
1: அழகன்பாறையிலிருந்து பேசுகிறேன்.
0: அழகன்பாறையிலிருந்து என்ன பேருமா
1: சொன்னீங்க?
0: ஓகே லிஜு, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: பாட்டு.
0: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கம்மா.
1: கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த வாழை மரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆடை கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு செடிக்கு பஞ்சு முட்டை தின்ன கொடுத்தது யாரு? அந்த காதித்த பூவுக்கு வாச நிலை மண்ணம் அடைச்சது யாரு? யார் யார் கூறு அந்த இயற்கை என்னைய பாரு.
0: வாவ் வாவ், சூப்பர். நேச்சர் பத்தி அழகான ஒரு சாங் பாடிட்டீங்க. நேச்சர் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, உங்க ஊர்ல என்னெல்லாம் இயற்கை சார்ந்த மரங்கள் செடிகள் பூக்கள் எல்லாம் இருக்கு?
1: செம்பருத்தி, ஆலமரம், வாழைமரம்.
0: ஓ சூப்பர். பிள்ளை என்னெல்லாம் செடி வளர்க்குறீங்க?
1: தென்னமரம், வாழைமரம்.
0: சூப்பர், அழகா வளர்க்குறீங்க. அதுல இருந்து நிறைய பயன்பெறுங்கள். நீங்களும் அடுத்தவங்களுக்கு பயன்பெற மாதிரி நடந்துக்கோங்க, ஓகேவா? சூப்பர், நிகழ்ச்சியில் அழகா பேசுனீங்க. நன்றி.
1: நன்றி.
0: படாம்பூச்சிகள் சிறுவர் நேரலல அழகான பொன்மொழி பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து என்ன கேட்க போகிறோம்? வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல வரும் நேர் யார் எங்கிருந்து? இஷாந்த். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: ஊருமா? துவரங்காடா?
2: ஆமா.
0: ஓகே, என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? சூப்பர். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: பனானா.
0: பனானா, ஓகே சொல்லுங்க. பனானா பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, உங்க ஊர் சைடு எல்லாம் நிறைய பனானா மரம் நிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையா? சரி, ஓகேம்மா. அழகா நிகழ்ச்சியில பேசுனீங்க, அழகா ஒரு பாடல் பாடினீங்க. தேங்க்யூ. ஆகாஷவாணி நாகர்கோயில் வானொலிக்கும் வேறுபண்பலை 121 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் கேட்டிருக்கிறோம். நம்ம மழலர்கள்லாம் அழகாக பொன்மொழி பழமொழி பாடல் அசத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாட்டு வருது, கண்ணாடி பூக்கள் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் மழலைகளோடு பேசலாம் பாடலை தொடர்ந்து.

8:17 இருந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் கோட்டி ஜூட்டிஸ் எல்லாம் அழகாவே பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில. பொன்மொழி பழமொழி பாடல்கள் அப்படின்னு கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். அடுத்ததாக நமக்காக என்ன விருந்து காத்திருக்கிறது? வணக்கம், வணக்கம் சொல்லும் குட்டி குழந்தை, யார் எங்கிருந்து? ஆர்த்தன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன ஊருமா? சரி ஓகே, தக்கலையில இருந்து ஆர்த்தன் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? என்னம்மா படிக்கிறீங்க நீங்க? சரி ஓகேம்மா, என்ன பண்ண போறீங்க நிகழ்ச்சியில? ஓகே, சண்டே மண்டே வாரத்தின் நாட்கள் அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர், அழகா டேஸும் சொன்னீங்க, அழகான ஒரு பாட்டும் பாடினீங்க, நிகழ்ச்சியில் அழகா பேசினீங்கம்மா ஆர்த்தன், நன்றி. மலை மொழி என்றைக்குமே ஆனந்தம் தான்ல.

0: இணைப்பில் வரும் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லும் குட்டி குழந்தை, யார் இங்கிருந்து? வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருமா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு? பாடுங்க. வாவ், அழகா பாடிட்டீங்க. யார் சொல்லி தந்தாங்க உங்களுக்கு இந்த பாட்டு? சரி, ஓகேமா, அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
0: நேரம் 8:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. மழலைகளின் அமுத மொழியோடு இணையலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? இந்த பட்டாம்பூச்சி எங்க இருந்து? வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார் எங்க இருந்து? கொல்லங்கோடுல இருந்து சுகன்யா பேசுறீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? பாடுங்கம்மா, கேக்குறோம். சூப்பர், அழகா ஷேரிங் பத்தி ஒரு பாட்டு பாடிட்டீங்க. பிள்ளைங்க, பிள்ளை வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
2: அப்பா, அம்மா, தங்கச்சி.
0: ஓகே, தங்கச்சி கூட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா?
2: தாத்தா பாட்டி.
0: ஓகே, தங்கச்சி கூட எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? அம்மா அப்பா பாட்டி தாத்தா பாட்டி வாங்கி தர பண்டங்கள் எல்லாம்? ஓகேமா, சூப்பர், அழகா பேசுனீங்க, பாடுனீங்க, பேசவும் செஞ்சீங்க, சூப்பர், தேங்க்யூ. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலிக்கு மறுபண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில நம்ம மழலைகள் அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வரலாமா? ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: 7:27 இருந்திருக்கும் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் நேரலையில் நம்முடைய இணையம் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம். வணக்கமா, யார் பேசுறீங்க? ஆதிக். எங்கிருந்து பேசுறீங்க? கட்டிமாங்கோடுல இருந்து ஆதிக் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க ஆதிக்? சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா, கேக்குறோம்.
1: By with this mango on your tree, for you and for me. By yellow banana on your tree, three you and two for me. By green bonbons on your tree, four you and one for me. By green go, by green forest on your tree, by you and one for me.
0: வாவ், அழகான ஒரு ரைம்ஸ் பாடுனீங்க. யார் சொல்லி தந்தாங்க இந்த ரைம்ஸ்? ஓகேம்மா, சூப்பர். இது மாதிரி நிறைய படிச்சு பெரிய அளவு வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையை நிறைவு செய்ய வரும் பட்டாம்பூச்சியை சந்திக்கலாமா? வணக்கம் ஹர்ஷித். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? இரணையிலிருந்து அர்ஷித் பேசுறீங்களா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: கண்ணாப்பீனை.
0: என்னமா? சரி, ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: செல்வத்தில் செல்வம், பெரிய செல்வம், மச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை.
0: அதுக்கான விளக்கம் திருக்குறள் மட்டும்தான் படிச்சீங்களா? சூப்பர். அழகு அழகா ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான விளக்கமும் அடுத்ததும் ஒரு திருக்குறள் அழகா சொன்னீங்க. கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொன்னீங்க.

0: சூப்பர்மா, அழகா நிகழ்ச்சியில பேசுனீங்க, நன்றி.
1: நன்றி.
0: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இதுவரை மழலை மொழி கேட்டு ரசித்தோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சின்னஞ்சிறு சிட்டுக்கள், அழகான பொன்மொழி பழமொழி பாடல்கள், தினங்கள், அப்படியே ரைம்ஸ், திருக்குறள் அப்படின்னு சொல்லி அசத்திட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பட்டாம்பூச்சிகளுக்கும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோர், உற்றோர், உறவினர், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த சின்னஞ்சிறு சிட்டுக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது RJT ஜெபின் நிக்ஸ்லேன்.
2: குமரி FM 101, குமரி FM 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

மனம் ஆட்டம் போடும் நேரம் 8:31. மூன்று கடலாய் 4 திணையாய் குமரியில் இருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாயிரது திரை இசையில் அதிரடி பாடல்கள். திரைசையில் முதலில் ஒத்த வார்த்தையில் கால்களை பறக்க வைக்க வருகிறது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேல்முருகன் பாடிய பாடல் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள்.

7:35 நிமிடத்தில் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டம் போடும் பாடல்கள், அதிரடி பாடல்கள், திரை இசையில் மனங்கள் விரும்பும் கால்கள் ஆட்டம்படும் பாடல் வருகிறது. தமன் இசையில் சிலம்பரசன் டி ஆர், ரோஷினி ஜெய், கே வி, தமன் எஸ் பாடிய ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

7:40 நிமிடத்தில் இருந்திருக்கிறோம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையில் அதிரடி பாடல்களோடு. நெக்ஸ்ட் என்ன சாங் ரக்கை கட்டி பறக்கத்தில் இலை போட்டு வருகிறது. ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல ஹரிச்சரன் நாகேஷ் சசிஸ் வேல்முருகன் பாடிய பாடல் இதோ. பராசக்தி திரைப்பட பாடல்

2 2 2 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம், அல்லது 8903325703 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்கள் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும், இரவு நேரங்களில் கேட்கும் சுகமான ராகங்களாக இருக்கட்டும். அப்படியே நேயர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், சிறு கால இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போ 8:46. குமரி பண்பலை 101 திரை இசையில் அதிரடி பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பட்டைய கிளப்பும் பாடல் ஏதோ அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல, மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், தீப்தி சுரேஷ், அனிருத் ரவிச்சந்தர் வாய்ஸ்ல வருது. வேட்டையின் திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களை உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் விருப்பமான நம்ம குமரி பண்பலை மூச்சுவன்றில் கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் டைம் இன்றிரவு 10:05. நேர்களை இன்றிரவு 10:05 நம்ம குமரி பண்பலை மூச்சுவன்றில் வளம் வர காத்திருக்கிறது நிலா மற்றும் நேரலை. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 0462 என்ற நம் குமரியின் முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ அல்லது 2907

இப்படி சூடு.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா ரெண்டு

0: மணி நேரமா?
1: என்னது
0: நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: நேரம் 8:50. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசையில் அதிரடி பாடல்கள். ஆசைப்பட வைக்கும், ஆட்டம் போட வைக்கும் பாடல் வருகிறது. சந்தோஷ் நாராயண் இசை அமைத்து பாடிய ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசியுங்கள்.

ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 ஆதரடி பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போது 8:55. ஆட்டம் போடும் பாடல்கள் வரிசையில் அசத்தல் இசையில் மனதை இழுக்கும் உடம்பை ஆட்டம் போட வைக்கும் பாடல் வித்யாசாகர் இசையில் அனுராதா ஸ்ரீராம் கே கே பாடிய பாடல் கிளி திரைப்படம் வருகிறது, கேட்டு ரசியுங்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்களிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேற ஒரு முறையையும் வந்து கையாளுற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் சார். என்னன்னா, இந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
1: முழுமையாக எல்லா திடக்கழிவுகளுமே உர பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. அது மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகைப்படுத்தப்பட்ட திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம வந்து கிரீன் அண்ட் ப்ளூ நீல கலர்ல வச்சிருக்கோம், நீல பெட்டியில அதை பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு கிரீன், நீங்க சொன்ன மாதிரி இயற்கை வேளாண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் கழிவுகள் அதுல இருந்து நம்ம பண்ண முடியும். இந்த இரண்டையும் நம்ம நிச்சயமாக உர பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதற்கான அந்த தயாரிப்பு பணி இருக்கிறது இல்லையா, அது அந்த மட்டத்தில் செய்ய முடியாது. யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், எந்த தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்கிறோம், அங்கே அந்த இடத்துக்கு இதை அனுப்பத்தான் முடியும். அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ நேரடியாக உர தயாரிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை பொறுத்து தான் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கு வச்சுங்களேன், அப்போ இது எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி தெரியல. ஆனால் இது தொடர்பாக புதுக்கக்கூடிய இந்திய அரசுக்கு சில வழிமுறைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிக பிரமாதமாக இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் ஃபியூல்னு ஒன்று வச்சிருக்காங்க, அருமையான ஒரு கான்செப்ட் அது சரிங்களா. அது என்னன்னு, இதெல்லாம் இந்த இந்த கம்பஸ்டபிள் திடக்கழிவுகள் இருக்கு, அதாவது அது எல்லாத்தையும் போட்டு எரிச்சு அது மூலம் வரக்கூடிய அதை அதை ஒரு விசையாக பயன்படுத்த முடியும், அது ஒரு எனர்ஜியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த சுமார் 6 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சிமெண்ட் தொழிற்சாலை, உர தொழிற்சாலை உள்ளிட்ட பெரிய தொழிற்சாலைகளில் அவர்கள் எரிபொருள் தேவைக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அது 5%-15% வரைக்கும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது எப்படி நிலக்கரிக்கு பதிலாக இது பயன்படுத்துறாங்க சரிங்களா, நிலக்கரிங்க அது தானே எரிய வைக்கிறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் மாத்துறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த திடக்கழிவை எரிய வைத்து அதிலிருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் சிறிது காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது. என்ன முதல்ல இங்கிருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும், அது எந்த அளவுக்கு உடனடியாக பயன்படுத்த முடியும்னு தெரியல. அந்த திடக்கழிவு வரக்கூடிய அந்த எரிப்பதால் வரக்கூடிய புகையை அவர்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் அப்படிங்கலாம் தெரியல. இது பற்றிலாம் இப்போது இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக பரிசீலித்து வருகிறது சரிங்களா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வெவ்வேறு ஸ்டேஜில். அது அநேகமாக அந்த கொள்கை குறிப்பில் சொல்லியிருக்கிற போல அநேகமாக அடுத்த 5-6 ஆண்டுகளே இது பற்றி ஒரு தெளிவான இன்னும் ஒரு ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். அது உர தொழிற்சாலைங்கிறது இல்லை, அவங்க கொடுத்ததே வந்து சிமெண்ட் தொழிற்சாலையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உர தொழிற்சாலை மட்டும் இல்லை, சிமெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அந்த பயன்பாடு போக போக தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கத்தின் நோக்கம் மிகச்சிறந்ததாக இருக்கிறது மட்டும் சொல்ல முடியும்.
0: இப்போ வந்து நம்ம பொதுமக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய திடக்கழிவுகள் வந்து தொழிற்சாலைகள்ல இருந்து வர்றதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அப்போ தொழிற்சாலைகளுக்கான என்னென்ன அறிவுரைகள் இந்த சட்டங்கள் வாயிலா வழங்கப்பட்டிருக்கு?
1: அது அறிவுரைகள் அப்படிங்கிறத விட விதிமுறைகளில் ஒரு எச்சரிக்கையாவே பண்ணியிருக்காங்க அவங்க. என்னன்னா, புதுசா ஒரு பிரின்சிபிள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, கங்கராஜுலேஷன், ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா, இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபிள்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை இந்த இந்த ரூல்ஸ்ல இருக்காது, மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொள்கையாக தெரிகிறது. ஏன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அந்த வாசகமே அது தெளிவா சொல்லுது என்னன்னு சொல்லிட்டு. நம்முடைய நேர்களுக்காக சொல்றோம், பொல்யூட்டர் அப்படிங்கிற மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர். பொல்யூட்டர் பே பிரின்சிபல், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் கொள்கை சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது வேறு வர்த்தக நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே கூட இருக்கட்டும், யாரால் மாசு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீக்குவதற்கான அத்தனை செலவையும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டு இருக்கிறது, ஒன்று அரசாங்கத்தின் நிதி சுமை குறைகிறது என்பது ஒன்று, இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது நாம் அதிகமாக சாலிட் வேஸ்ட் போறதுனால நம்ம இன்னும் அதிகமாக அதற்காக செலவு செய்ய வேண்டியங்கிற வருகிற போது அப்போ குறைத்துக் கொள்வார்கள்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும் இல்லையா. முக்கியமாக அரசாங்கம் அதுதான் பார்க்கறது, அவங்கள்ட்ட அந்த பணம் வரணுங்கிற கூட இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அதிகம் மாசு உண்டாக்குற பொருட்களை வீணாக்கினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லையா. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாளைக்கு 40,000 கிலோகிராம் அல்லது 40,000 லிட்டருக்கு மேலான கழிவுகளை வெளியே கொண்டுவதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருசாக கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர்னு போடுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு வராங்க. இப்போ அதாவது மிகப்பெரிய அளவில் கழிவுகளை கொண்டு

0: அப்படிங்கிற அப்படி ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அதே பெரிய விஷயம் இல்லை. அது லேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் இது வருது, சொல்லலாம் பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அப்போ வருது. அப்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் பல்க் வேஸ்டேஜ் கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் தான் கட்டணம் செலுத்தாக வேண்டும் அப்படிங்கும் போதும் அது அடையாளப்படுத்தப்படுகிற போது அது ஒரு ஸ்டிக்மா வருது இல்லை, அவங்க மேலே அவங்களும் கலங்கம் வருகிறது இல்லை. இவங்க சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லும் போதே அதையும் அவங்க மேலே ஒரு கலங்கம் வருகிறது. அதன் மீது அதை சரி செய்வதற்கான அந்த கட்டணம் இவங்க தான் செலுத்த வேண்டும் அப்படிங்கும் போது இரண்டு பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் வருகிறது இல்லையா. இதை விட பெருசாக என்ன கொண்டு வர முடியும்?
1: அதாவது இதுல வந்து பாக்குறோம்னா மக்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாம சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறது மூலமா வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம்.
0: ஆமா, இன்ஃபேக்ட் நீங்க சொல்றதுதான், அதாவது சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட சட்டம் ஒரு தெளிவான வரையறையை கொடுத்திருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதுக்கு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெயரும் வரும், நீங்கள் தான் வந்து பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரும் வரும்,
1: ஒரு பொறுப்புணர்வாக அவங்களுக்கு
0: பொறுப்பு வரும் இல்லையா. அது வந்து பெரிய விஷயம் தான். அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த சில பத்தாண்டுகளாகவே நாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல பேர் பல இடங்களில் திடக்கழிவுகளாக இருக்கட்டும், திரவ கழிவுகளாக இருக்கட்டும், ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் என்று ஆற்றில் கலக்கதோ அல்லது வேறு நீரில் கலப்பதோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
1: அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு இது போன்ற திடக்கழிவுகள் தீங்கை ஏற்படுத்துது, அதற்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு அமையும்?
0: இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நான் கவனித்த வரையில என்னன்னா ரொம்ப நெருக்கமாக கடந்த சில ஆண்டுகளை பார்த்த வரையில மூன்று விஷயங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒன்று என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இந்த லெகசி டம்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலங்காலமாக ஒரே இடத்துலயும் ஏராளமாக கொண்டு இருப்பது. அப்போ அந்த சுற்றிருக்கக்கூடிய நிலத்தில எல்லாம் நிலத்தடி நீர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாசு அப்படின்னு பாக்குறபோது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காற்று, அது நமக்கே தெரியும் அந்த பக்கம் போகவே முடியலங்கிற மாதிரி பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த வழியாக நம்ம போகும்போதே ரொம்ப தூரத்துலேருந்தே அந்த இடத்துல குப்பை கொட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா, அது எந்த அளவுக்கு உடலுக்கு மோசமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மூன்றாவது கிருமிகள், அது கொசுக்களில் தொடங்கி புழுக்களிலிருந்து பூச்சிகளிலிருந்து அத்தனை இவை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அப்போது குப்பை என்றாலே அது நோய் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னு தான் இப்போ இந்திய அரசாங்கம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா குப்பைகளிலிருந்தும் நோய்கள் வருவதில்லை, கிருமிகள் வருவதில்லை, அதனால தான் இப்போ இதெல்லாம் மாற்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஹசார்டஸ் இருக்குங்களா, பெரும்பாலும் இந்த மருத்துவ கழிவுகள் இல்லாமல் பிற இ வேஸ்ட்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள்லாம் வராது சரிங்களா, ஆனால் அது ரசாயன கழிவுகளாக மாறுகிறது போது தான் பிரச்சனை வருகிறது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஈரமானது இருக்கு இல்லையா, ஈரமானது இருந்து ஒரு புழு பூச்சிகள் வந்தாலும் கூட அத்தனையும் மிகவும் மோசமானவை என்று சொல்ல முடியாது.
1: தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா சார்,
0: பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் மருத்துவ கழிவுகளிலிருந்து வரக்கூடிய இருக்கிறது, சானிட்டரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவில் தொற்று
1: அபாயகரமான.
0: ஆமாம், அதனால முதல் வகையும் நான்காவது வகையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அபாயகரமானது இல்லை, ஆனால் இரண்டாவது மூன்றாவது மிகவும் அபாயகரமான விஷயம் தான். அது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடுமா தொழிற்சாலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியே பாழ்படுத்திவிடும்.
1: நிலத்தடி நீரை மாசுபடுத்தும்,
0: நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது, ஆற்று நீரை மாசுபடுத்துவது, பல இடங்களில் கிணற்று நீர் மாசுபட்டிருக்கிறது. கிணறு இவங்க இருக்கிற வீடு எங்கேயோ இருக்கு, அந்த தொழிற்சாலை வேற எங்கேயோ இருக்கிறது, ஆனாலும் இந்த கிணற்று நீர்ல ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இப்போது இல்லை, அது சுவை மாறி இருக்கிறது அப்படின்றாங்க, அது நிறம் மாறி இருக்கிறது அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் வருகிறதுன்னா இதெல்லாம் இந்த மாசுபடுதல் தான். அதனால மாசுவால் வரக்கூடிய ஆபத்துகள்ங்கிறது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இது ஏதோ வெறுமனே வந்து திடக்கழிவு மட்டும் கொண்டு போய் குப்பையில கூட்டி எங்கே பண்ணுறதுலாம் இல்லை. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வகுக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாஸ் டம்பிங் இருக்குல்ல ஒரே இடத்துல கொண்டு போய், அதாவது கலெக்ட் அண்ட் டம்ப் அப்படிங்கறதான் இருந்து இது வரைக்கும், அது வந்து நம்ம மாத்துறோம், மாத்துட்டு அது செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அது ஹைஜீனிக்காக மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹெல்த் விஷயமா, அது ஒரு ஹெல்த்தி விஷயமா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு யூனிக் அம்சம், ஒரு சிறப்பு அம்சம்னு நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க, நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா இ வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்துறோம், அதனுடைய கழிவுகள் அப்படின்றது தற்காலத்துல வந்து அதிகமா தான் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் வந்து முறையா அப்புறப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றதையும் அரசு சொல்லியிருக்காங்களா, அது பற்றி நீ சொல்லுங்க.
0: இல்ல, தனியா இ வேஸ்ட் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லல, ஏன்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இது எல்லாமே வருகிறது. என்ன இ வேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மிக நிச்சயமாக ஒரு கிரீன் வேஸ்ட் இல்ல, அது நமக்கு தெரிகிறது. ரீசைக்கிள் வேஸ்டானா பெரும்பாலான சமயங்களில் அது இல்லை, சில இடங்களில் அது இருக்கிறது. மூன்றாவது நீங்கள் நிச்சயமாக சானிட்டரியில் வராது, அடுத்தது ஹசார்டஸ்லாம் வருது. அப்போது இது எங்கே அடங்கும் அப்படின்னா இரண்டு தான் அடங்கும், ஒன்று ரீசைக்கிளபிளில் வரும், இல்லை ஹசார்டஸ் வேஸ்ட்டில் வரும். பெரும்பாலான இ வேஸ்ட் வந்து அநேகமாக ஹசார்டஸ்லாம் வந்து முடியுது, ரீசைக்கிளபிள் இல்லை அந்த அளவுக்கு. அப்போது அதில் போடுகிற போது அது எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் இப்போ விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அப்போது நம்ம இரண்டு விஷயங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இ வேஸ்ட்டில் எதையெல்லாம் ரீசைக்கிளபிளாக இருக்கோ அதையெல்லாம் அதில் போட்டோம்னா அதுவே வந்து பெரிய அளவில் நமக்கு பயனுள்ள

0: இருக்கும். அதே மாதிரி எதுவெல்லாம் ஹசார்டஸ் நாம பிரிச்சு போடுறோமோ ஹசார்டஸ் உடனடியாக அழிக்கப்படும், ஏதேனும் விதத்தில் அது வந்து அகற்றப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதற்கான கொள்கை வடிவமைப்பு இன்னும் முழுமையாக வரல, உலகம் முழுக்கும் எங்கேயுமே இல்லை சரிங்களா. இன்ஃபேக்ட் இந்தியாவிலும் இந்த பாதிப்புகள் மிக குறைவு. மேலை நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இவெஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு செய்திகளின்படி பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் பல மெட்ரிக் டன் இவெஸ்ட் பதவி கிடக்கிறதா இருக்கு. அப்ப கப்பல்ல போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ இவெஸ்ட்ங்கிறது மிக நிச்சயமா ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதுல இந்திய அரசாங்கம் அநேகமாக அதை மிகச்சரியான வழியில கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், அதாவது சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் ஒழுங்கையும் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டங்கள் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கு. பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்?
0: பொதுமக்கள் செய்ய வேண்டிய இரண்டே இரண்டு தாங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போட வேண்டாம், குப்பை தொட்டியில் போடுங்கள் ஒன்று. இரண்டாவது, குப்பை தொட்டியில் போடும்போது வகைப்படுத்தி போடுங்கள், உங்கள் வீட்டிலேயே அதை வகைப்படுத்துங்க. அப்புறம் கொண்டு மற்றதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான், இது வேஸ்ட்டு அப்படியே தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட்டு குப்பை தொட்டியில் போடுவோம், வகைப்படுத்தி போடுவோம். இந்த ரெண்டு மட்டும் செய்தால் போதும், மிக நிச்சயமாக நம்மளால் திடக்கழிவு மேலாண்மை மிகச்சிறப்பாக செயல்படுத்த முடியும்.
1: நிச்சயமா சார், நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை முறையாக அகற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மிக நிச்சயம் பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது, ஸ்வச் இந்தியா பாரத். அப்போது இதையெல்லாம் ஒரு பாரத பிரதமர் பேசணுமா அப்படின்னு பல பேர் கேட்டவங்க தான் உண்டு. பல சமயம் இது மாதிரி நேர்காணலில் கூட பல பேர் கேட்டுக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் பாரத பிரதமருக்கும் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கியது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளை புரிய முடிஞ்சது. மிக முக்கியமாக திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக நிச்சயமாக அரசாங்க உதவியின் கீழ், அரசாங்க நிதி உதவியின் கீழே வந்து கழிப்பிடங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது. அப்புறம் குப்பை கூலங்கள் சார்ந்த ஊர்களிலிருந்து தெருக்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வெகுவாக நாம் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இதை நான் பார்க்குறேன். அப்போது இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையும் கூட, இது மேலாண்மை அப்படிங்கிற அந்த சொல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான திடக்கழிவு தான். திடக்கழிவு குறையவே போகிறதில்லை, நாட்கள் அதிகமாகத்தான் போகிறது. அப்போ அதுக்கேற்ப இந்த மேலாண்மை விதிகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதான் நான் இப்பவும் சொல்றேன், மிகப்பெரிய மக்களுக்கு இது பயன்தரக்கூடியதாக இருக்கும். ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு தொடங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் போக போக மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள், என்னோட பயன் தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையுடைய பயன்களும் மிக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும்.
1: நிச்சயமா சார், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அருமை வந்து தெரியல, ஆனா வந்து சவாலான காலங்களை வந்து நம்ம கடந்து வரும்போது அதனுடைய அருமை வந்து மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். தூய்மை இந்தியா இயக்கத்தினுடைய இன்னொரு அம்சமா தான் நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மையும் பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை இந்த சட்டங்களை பத்தியும் சொன்னீங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட இருக்கணும், அவங்க பொறுப்புணர்வா இருக்கும் போது இந்த சட்டங்கள் எவ்வளவு வலிமையானதாக மாறும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.

0: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நிலவழியில் தவழும் நேரம் 9:30. அன்பிற்கு இலக்கணமாய் ஆக்கத்தின் ஊற்றாயின் நம்மோட ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. கிராமத்து மனம் கமல வருகின்றது குமரி பண்பலை 101.

நின் திரை இசை திரை இசையின் முதலில் மணிஷ் சர்மாவின் அழகான மியூசிக்ல கபிலன் வரிகள்ல அப்படியே காற்றில் மணக்க வருகிறது விஜய், யேசுதாஸ், சுஜாதா மோகன் இனிய குரலில் அரசு திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து கிராமத்து மணமணக்க பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசையில். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் தேவாயசையில் காலத்தை கடந்து மனதோடு பேசும் உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் வருகிறது சொக்கத்தங்கம் திரைப்பட பாடல்.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

அன்பவனி 41 நிமிடத்தில் இருந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பான் வலை 101 திரை இசையோடு. அடுத்ததாக இளம் தொழிலோடைய ரமான் இசையில் உயிரில் கரையும் பைரமுத்து பாடல் வரிகளில் மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல் வருகிறது. ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் குரலில் முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நம்ம ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையின் 101 இன்றிரவு 15 விளம்பர காத்திருக்கிறது நிலாமுற்றம் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 04652 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ அல்லது 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257339 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அப்புறம் உங்க விருப்ப பாடல் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். சிறு கால இடைவெளி விட்டு எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இப்போது 9:49 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையோடு. மனதை விட்டு நீங்கா சிற்ப இசையில் கொழுந்து வெத்தலையின் குழுமையை மனதில் பரப்ப வருகிறது எஸ் ஜானகி மனோ குரலில் நாட்டாமை திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: நேரம் 9:55. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கிராமத்து மனமணக்கும் பாடல்கள்.

கிராமத்து மனம் வீசி நிறைவு பெறுகிறது. குமரி பண்பலை 101 திரை இசை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
1: குளமை பரப்பும் நிலவொளியில் நனையும் நேரம் 10:01. தன்னொளி பரப்பும் நிலவாய் மனதில் உறவாடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நீ வளர்ந்து தேயலாம், ஆனால் உன்மீதான நேசம் நாளும் வளர்கிறது எனும் நிலா ரசிகனின் வரிகளோடு ஆரம்பமாகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை. நேர்களே, வாருங்கள், உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 நேரலையில் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 04652 என்ற முன்னிணைப் பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற நிலோ 2907222 என்ற நிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257339 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருடைய பாடல் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். இனிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியில் பேசுறேன்.
1: சொல்லுங்கயா, இன்றைக்கு முதல் நேரம் வந்திருக்கிறீங்க, என்ற பாடல் கேட்க போறோம். கண்டிப்பா கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிப்போம். அழைத்ததற்கு நன்றி.
2: நன்றி ஐயா. நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: இனிய இரவு பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையாக. நேரம் இப்போது 10:08. நம்முடைய அடுத்த நேரில் சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம். நாகலிங்கம் ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம்?
3: மௌனம் சம்பந்தப்பட்டது. கல்யாண தேனிலா.
2: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: 10:13 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையில் 101 நிலாமுற்றம் நேரலையில் நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை இன்று இரவு மட்டுமல்ல நாளை காலையும் கேட்டு ரசிக்கலாம். எப்போ அப்படின்னு கேட்கறீங்களா? நாளை காலை 9:02 நம் குமரி பண்பலை 101 வளம் வர காத்திருக்கிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம். நாளை காலையும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசியுங்கள். நம் குமரி பண்பலை 101 இணைந்து இருங்கள். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் இணையும். அடுத்த நேரில் சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அருமனை கமலாசன்.
0: கமலாசன் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம்? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிப்போம். அழைத்ததற்கு நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: இரவின் மடியில் தவழும் நேரம் 10:19. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. இணைப்பில் நம்மோடு வரும் அடுத்த நேரம் சந்திக்க நேரம் இது. வணக்கம்
3: ஐயா. இரவு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
2: பீமராஜன் ஐயா இணைப்பில் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க என்ன பாடல் விரும்பி கேட்க போகிறோம்.
3: 1986 வெளிவந்த படம் தர்ம தேவதை.
2: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் ஏதோ வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: நேர்களே, நாளை காலை 10:02 நம் குமரி பண்பலை 101 வளம்பர காத்திருக்கிறது சொல்லாடல் திருக்குறள். 4 சுற்றுகளோடு உங்கள் தமிழ் திறமையும் திருக்குறள் வளமையும் அறிய நம் நிகழ்ச்சி நாளை வளம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள். நேரம் 10:24. குமரி பண்பலையின் 101 நிலம் மற்றும் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம் சொல்லும் நேர் யார் இங்கிருந்து? லிலிமா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: படம் வந்து
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்திருக்கு, நன்றி.

0: நேரம் இப்போது 10:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நிலாமுற்றத்தில் நேர்கள் இரவு நேரத்தில் சுகம் தரும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம்மா, யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பெயர் ராஜேஸ்வரி, நான் சிவசேல இருந்து பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: அடம் நான் அடிமை இல்லை. பாட்டு வா வா இதேமே என் ஆகாயமே அந்த பாட்டு வேணாம்ப்பா.
0: கண்டிப்பாம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்திருக்கு, நன்றி
1: நன்றி நன்றி.

நேர்களே, நாளை காலை 10:30 நம் குமரி பண்பலை 101 வளம்பெற காத்திருக்கிறது என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நாளைய நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அக்கறை ஐ கலை செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மறந்துவிடாதீர்கள் நேர்களே, நாளை காலை 10:30 நம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.

0: நேரம் இப்போது 10:36. இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலா மற்றும் நேரலையில். நிலா மற்றத்தில் நம்மோடு இணையம் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்
1: அனைவருக்கும், இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் நேர் யார் இங்க இருந்து?
1: புள்ளிநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில?
1: கண்டிப்பா
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: ஹாய் ஸ்நேகிதிகளே, நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில என்ன டாபிக் இருக்கு தெரியுமா? இப்பவே சொல்றோம், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பத்தி திங்க் பண்ணி வச்சுக்கோங்க, பாயிண்ட் பாயிண்டா பேசுங்க. ஓகே, நாளைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பொதுமக்களாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய கன்சியூமர் ரைட்ஸ் என்னென்ன, இதை பற்றி தான் பேச போறீங்க நாளைய நேரலை நிகழ்ச்சியில. கண்டிப்பா கன்சியூமர் ரைட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு. அது எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பேசலாம். ஏன்னா நம்ம ஒரு கடைக்கு போறோம், அப்போ என்னெல்லாம் ரைட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம், அப்போ கூட நமக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எது எது அப்படின்னு நீங்க நாளைய நிகழ்ச்சியில பேசிடுங்க, மறந்துடாதுங்க. நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நேரலையில் பொதுமக்களாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய கன்சியூமர் ரைட்ஸ் என்ன. நேரம் இப்போது 10:43. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் மனதை மயக்கும் பாடல்கள், இரவு நேர ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது இணைப்பில் வரும் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நேர் யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்?
1: உழவர் மகன் படத்திலிருந்து.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இதற்கு நன்றிமா.
1: நன்றி சார்.

0: இரவின் மடியில் தவழும் நேரம் 10:50. குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலாமுற்றம் இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார் இங்கிருந்து?
1: ஜஸ்டின் கருங்கல்.
0: ஜஸ்டின் ஐயா சொல்லுங்க, என்ன பாடம் கேட்க போகிறோம்?
1: கோகுலம் திரைப்படத்திலிருந்து செவந்தி பூ எடுத்து பூ எடுத்து பார்த்திருந்தேன்.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்போது 10:54 55 நொடிகள். ஆமர்களே, நேரம் நிறைவு பகுதியை எட்டும் நேரம். நிலாமுற்றத்தின் நிறைவு பகுதி இது. நிலாமுற்றத்தை நிறைவு செய்ய வரும் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார், எங்கிருந்து?
1: நான் தட்டில இருந்து ஹமான் பேசுறேன்.
0: ஹமான் ஐயா சொல்லுங்க, நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து சின்ன தம்பி. இந்த படத்துல இருந்து மனக்கும் குகுமும் அழகு நெத்திகிறி அந்த பாடலுக்கு.
0: கண்டிப்பா ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த துணை நேர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜேடி ஜெவின் நிக்ஸ்லின். நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4

0: 4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. ஒலிக்க வரும் பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. உன் கடைக்கண் பேசும் பார்வைகள் புரியவில்லை, இதழ்களோ மௌனத்தில் குழப்பமாய் இருக்கிறது. குழப்பம் தீர எப்போது வழி சொல்வாய்? காத்திருக்கின்றேன் உனக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றியவர் நந்தலாலா, இசை தேவா. நீ காயங்களும் செய்கிறாய், அதற்கு மருந்தாகி மாயங்களும் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை கீதப்பிரியன். என் வாழ்வில் வசந்தமாய் நுழைந்த பின்பு வாட்டங்கள் எனக்கேது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. வீசும் பூங்காற்றும் ராகம் பாட துடிக்கும் இதயம் ஆனந்தத்தில் மூழ்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ரவிசங்கர், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாக தவழும் தென்றலும் தாளாட்டு பாடும்.

தொடரும் பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுஜாதா பாடியது. பாடலை ஏற்றியவர் வாசன், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வருகை பார்த்ததும் துள்ளாத மனமும் துள்ளுடுவே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து எம் ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். உன் நினைவுகள் எல்லாம் நெஞ்சில் இருக்கின்றது, அதை சேகரித்து வருகிறேன். எப்போதும் உன் நினைவுகள் தான் என்னை ஆட்கொள்கிறது. என்ன சொல்வேன், உன் பெயர் சொன்னாலே ஏதேதோ மயக்கம் என்னுள்ளே நிகழ்கிறதே.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: தவமின்றி கிடைத்த வரம் நீ.